வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 24 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற பாரதியாரின் வழிகளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும், டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 103, அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள்: பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின், நன்மை கடலிற் பெரிது. குறளின் விளக்கம்: இன்ன பயன் கிடைக்கும் என்று அறியாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். மீண்டும் குறள்: பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின், நன்மை கடலிற் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று அறியாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெரிவுரையுடன் குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 மதுர கீதம், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 இசைப்பெட்டகம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று டாக்டர் ஸ்ரீ பாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். அன்னவரவு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டபாணி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். 10:00 குட்டீஸ் சாய்ஸ், 11:00 கேட்டாலே இனிக்கும், 12:00 நிகழ்ச்சி நிரல், அதனைத் தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று வி கிருஷ்ணசாய் மற்றும் வி முகுந்தசாய் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பேரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:10 கனிந்த வாழ்வு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும். 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று பிரதம மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 3:00 திரை இசை, 4:00 நாடகம், ஆர் ஆர் கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா, இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 5:00 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi and US Vice President JD Vance discussed ways to further deepen India-US comprehensive global strategic partnership across key areas. Mr. Modi received a phone call from Vice President Vance yesterday. In a social media post, Mr. Modi said they noted the sustained momentum in the high-level engagements and reaffirmed their commitment to further strengthening cooperation in trade, defense, critical and emerging technologies, energy security and critical minerals. Both the leaders also exchanged views on regional and global developments of mutual interest. Mr. Modi congratulated Mr. Vance and Second Lady Usha on the birth of their son and conveyed best wishes to the entire family. Minister of State for External Affairs Kirti Vardhan Singh called on President of Cote d'Ivoire Alassa Ouattara in Abidjan yesterday. Mr. Singh discussed the growing India-Cote d'Ivoire partnership and reaffirmed India's shared commitment to advancing Prime Minister Modi's vision of stronger and deeper engagement with Africa. In a social media post, Mr. Singh said that he is looking forward to further strengthening their long-standing friendship and expanding bilateral cooperation across diverse areas. The Har Ghar Tiranga campaign will begin today and will run through the 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag and participate in activities celebrating patriotism, national unity and India's cultural heritage. This year's

0: に。இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதை தான் மூலதனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு

0: யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார். ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சிங்கன்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான். அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதை இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பக்தி மாலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நிகழ்ச்சி தரவிருக்கும் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜிக்கி பாடியது.

எவரேனும் யாதொரு நன்மையானவற்றிற்கு சிபாரிசு செய்தால் அந்த நன்மையில் ஒரு பங்கு அவருக்குண்டு. அவ்வாறே யாதொரு தீய விஷயத்திற்கு யாரும் சிபாரிசு செய்தால் அத்தீமையிலிருந்தும் அவருக்கு ஒரு பாகம் உண்டு. தொடரும் பாடல் எஸ் எம் அப்துல் பர்கத் பாடியது.

எதையும் கேட்காதே, பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறதோ அதை கொடு, அது உனக்கே திரும்பி வரும். ஆனால் இப்போது அதை பற்றி நினைக்காதே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தொடரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப்பார். அதில் துணிச்சல் தென்படும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

0: நேரம் 6:36.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
3: அடுத்து வரும் நாட்களில்
2: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான

0: மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையிலும் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ உரத்தினை இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவியல் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரிமினில் தோகை வைத்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். மேலும் தக்காளி நாற்றங்காலில் நாற்றலுகள் நோய் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதத்தில் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மான்கோசெஃப் அல்லது 1.5 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். தற்போது நிலவும் காற்றின் அதிவேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இப்பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488-51-82-68. மீண்டும் ஒரு முறை 9488-51-82-68. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in.
1: கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினையொட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை முதல் 12

0: தேதி வரை அந்தியூர் வனக்கோயில் அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து குறுகிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கால்நடை மருத்துவமனை வளாகம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் 0421-2248-524. அலைபேசி எண்கள் 9865016174 மற்றும் 9597640086.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சியானது வருகின்ற 13/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அதன் அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மர பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படும். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-0345 மற்றும் ஒரு எண் 9487-7212-10.
2: Farm to city.
0: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to city. இளம் விவசாயிகள்,
0: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
0: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
0: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
0: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
0: Farm to city.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
0: Farm to city.
2: Fresh from the field.
0: Only on FM Rainbow 103 Coimbatore.
3: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய

அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர்

0: இவ்விடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: நவீன நாகரகத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்து நாளுக்கு நாள் குப்பைகளின் உற்பத்தியும் பெருமளவில் அதிகரிச்சுட்டே வருது. வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள்ல இருந்து வெளியேற கழிவுகளை சரியாக கையாள தவறினால் அது மனித குலத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும். முறையற்ற குப்பை அகற்றலால ஏற்படுற மிக முக்கிய பாதிப்பு
4: பொது சுகாதார சீர்கேடு.
3: திறந்த வெளியில குப்பைகள் குவிக்கிறதோ ஈக்கள், கொசுக்கள் மற்றும் எலிகள் போன்ற நோய் பரப்புற பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவாயிரும். இதனால டெங்கு, மலேரியா, காலரா இது போன்ற நோய்கள் எளிதில பரவும். மக்காத பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் மக்குவது இல்லை. இதனால மண்ணின் வளம் பாதிக்கப்பட்டு மழைநீர் பூமிக்குள் செல்வது தடைப்படும். அடுத்தது பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் ஆறுகள் மற்றும் கடல்களில் கலப்பதால நீர்வாழ் உயிரினங்கள் அழிக்கப்படுது. குப்பைகளை திறந்த வெளியில் எரிப்பதனால ஏற்படுற நச்சு புகையானது காற்று மண்டலத்தை சேதப்படுத்துகிறது. முறையான குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது என்னன்னா, குப்பைகளை அழிப்பது மட்டுமல்ல அவற்றை மறுசுழற்சி செய்து புதிய பொருட்களாக மாற்றுவது ஆகும். மக்கும் குப்பைகளை மண்புழு உரமாக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். குப்பைகளை திறந்த வெளியிலோ, சாலைகளிலோ அல்லது சாக்கடைகளிலோ வீசுவதை தவிர்க்கணும்.
5: வீட்டிலேயே குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக பிரித்து நகராட்சி பணியாளர்களிடம் வழங்கலாம்.
3: சுத்தமே சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலே நமது உயிர் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை மனித குலத்தின் தொடர்ச்சியான இருப்புக்கும் அவசியமானது. குப்பைகளை முறையாக அகற்றுவது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சமூக பொறுப்பும் ஆகும். ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு உணர்வோடு செயல்பட்டு பொறுப்பான கழிவு மேலாண்மை முறையை

0: கடைபிடித்தால் மட்டுமே இப்பவும் சரி எதிர்கால சந்ததியினருக்கும் தூய்மையான ஆரோக்கியமான பூமியை விட்டு செல்ல முடியும்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்க அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பெட்ரோல் அண்ட் 2-wheeler பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: நேரம் 7:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் மதுர கீதம்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று டாக்டர் ஸ்ரீ பாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். அன்னவரபு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டபாணி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இதில் வி கிருஷ்ணசாய் மற்றும் வி முகுந்தசாய் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பேரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும்

0: வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோவான், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க

0: அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000-க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள செய்தி, எம்ஜி ரோடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதை மற்றும் மின்னூட்டியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டியிருப்பதால் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இனி கூறப்போகும் பகுதிகளில் மின் விநியோகம் தடைபெறும். மின் விநியோகம் தடைபெறும் இடங்கள் SIHS காலனி, நேதாஜிபுரம், JJ நகர், பெத்தேல் நகர், ஒண்டிபுதூரின் ஒரு பகுதி, VKN நகர், ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் நகர், சக்தி நகர், அம்மன் நகர், கங்கா நகர், வசந்தா நகர், ஒண்டிபுதூர் திருச்சி சாலை, டெக்ஸ்டூல் பகுதி. நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். வி ஸ்டார்டட் ஏ நியூ இனிஷியேட்டிவ் கால்டு நிழல். இது என்னன்னா, ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா, ஒரு கியூஆர் கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு

0: ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விற்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ, இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம், இதில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அன்னவரபு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டபாணி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 7:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும், காதில் கேட்டாலே மனதில் இனிக்கும் பாடல்களுடன் நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. நிகழ்ச்சி தரவிருக்கும் முதல் பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு கே ஜமுனா ராணி பாடியது.

0: நேரம் 7:43. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும்.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

கேட்ட பாடல் பி. சுஷீலா பாடியது.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: பண்ணுங்க வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஒலித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: 80வது நாள் தெளிக்க வேண்டும். மழையுடன் வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டலாம். மணிக்கு 10 முதல் 15 கிலோமீட்டர் வரை வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு தகுந்த முட்டு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதுடன் தூறல் மழையும் இருப்பதால் திராட்சையில் அடிச்சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது.

0: எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: மனைகளிலும் இந்த தாது உப்பு கலவை அல்லது கட்டிகளை வாங்கி
0: நேரம் 8:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம்.

நேர்கள் கேட்ட பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்ட பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. 8:40 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்களே, நமது நிகழ்ச்சிகள் யாவையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: நேர்களே, கேட்ட பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக பி எஸ் சசிரேகா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நீங்கள் இதுவரை கேட்டது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் இசைப்பெட்டகம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் காலை 9 மணி. ஆகாஷ்வாணி
2: இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஸ்ரீபாத பினாகபாணி ஒரு தலைச்சிறந்த மருத்துவர் மற்றும் சிறந்த கர்நாடக இசை வல்லுநர். இவர் ஆந்திராவிலுள்ள ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் 1913 பிறந்தார். துவாரம் வெங்கடசாமி நாயுடு, ரெங்கராமானுஜா ஐயங்கார் ஆகியோரிடம் இசை நுணுக்கங்களை கற்றறிந்தார். தமது விடாமுயற்சியால் சங்கீத உலகில் மிகவும் புகழ் பெற்றார். இவரது சீடர்கள் பலர் இன்று பிரபல வித்வான்கள். குறிப்பாக நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா, ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம் ஆகியோரை சொல்லலாம். ஸ்ரீபாத பினாகபாணி பல இசை புத்தகங்களை எழுதியுள்ளார். மேளராக மாளிகை, பல்லவி கானசுதா, மனோதர்ம சங்கீதம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கீத நாடக அகாடமி விருதினை பெற்றவர் இவர். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு இன்று அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பருசமு சொக்கக்கா அன்னமாச்சாரிய கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இப்போது டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேவே ஸ்ரீகாந்தம், சுவாதி திருநாள் கிருதி, ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்

மோகன கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி இடம்பெற்றது. நிறைவாக தந்தனன ஆகி என்ற அன்னமாச்சாரியார் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்

0: காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 10:26 கோவில சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். சுட்டீஸ்லாம் பங்கெடுத்துக்கிட்டு கலகலகலகலகல விளையாட போறாங்க. இன்னைக்கு நிறைய கேம் ஷோ வந்து உங்களுக்காக கேம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன பாக்கி? நீங்க கால் பண்றதா பாக்கி? கால் பண்ணுங்க 0422 அப்படிங்க. கோவைக்கான முன்னிணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. யா நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, நான் எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: சுட்டீஸ் சாய்ஸ் கேட்டுட்ருக்கேங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஃபஸ்ட்டு நான் தானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுட்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். கோத்தகிரியிலேருந்து மிஷாலினி பேசுகிறேன் மேம்.
0: மிஷாலினி எப்படி இருக்கீங்க? கோத்தகிரியெல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கும் மேம். நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா மேம்? கோத்தகிரி இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கும் மேம், ஆனால் மழையே வர மாட்டேங்குது மேம்.
0: அப்படியா? வர மாதிரி வந்து ஏமாத்திட்டு ஓடிடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா?
1: நம்ம பொருள்லாம் வச்சா அதை எடுத்துட்டு போயிரும். காட்டுக்குள்ளார வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு இனத்தை வந்து அது சேர்க்காது.
0: அப்படியா? மூக்கு
1: மூக்கு அது வந்து மூச்சு இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வாசனை, பிரியாணி யார் வீட்லயா செஞ்சா அது மூக்க பிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அம்மா ஏதாச்சும் ருசியா செஞ்சாங்கன்னா அங்க ஹால்ல இருந்து ஓடி வந்து இழுக்க ஹெல்ப் பண்ணுது.
0: எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே,
1: அடிச்சுக்க ஹெல்ப் பண்ணுது மேம்.
0: ஓகே ஓகே. வாழைப்பழம்
1: அது வந்து நம்ம நம்ம சாப்பிட்டோம் நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம்.
0: ஓகே சொல்லுங்க. வாழைப்பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும், செவ்வாழை பழம் இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு சொல்றோம்.
1: வாழைப்பழத்துல நிறைய விதங்கள் இருக்கு.

0: செவ்வாழை வந்து நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம க்ரோத்க்கு.
1: ஓகே சரி, அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா? ஓகே அடுத்த வார்த்தை டீச்சர்.
0: மேம் வந்து நம்ம தப்பு பண்ணா சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்வாங்க.
1: அப்படியா?
0: மேம் சொல்லுவாங்க இப்ப நீங்க ஜாலியா இருங்க, இப்ப நீங்க படிங்க, காலேஜ் போய் ஜாலியா இருங்கன்னுவாங்க.
1: ஓகே, இதெல்லாம் வந்து அனுபவம் மாதிரி இருக்கே, அப்படி உங்க மிஸ் சொல்லுவாங்களா உங்களுக்கு?
0: ஆமா மேம்.
1: ஆ சூப்பர், கேட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, மிஷாலுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: வாரிசு படத்துல இருந்து ஜிமிக்கி பொண்ணு சாங்.
1: இதோ பாட்டு.

0: 10:14 சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்த சுட்டி கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளம்பட்டில இருந்து சிபோசாமா கந்தமூர்த்தி பேசுறேங்க.
0: ஓ, வணக்கமே, சூப்பரா வருது. என்ன சாப்பிட்டீங்க காலையில?
1: காலையில ஆட்டுக்கால் சூப்புங்க.
0: ஆஹா, எங்களுக்கு
1: வந்தீங்களா? நான்

0: வருவங்க.
1: ஓகேங்க, ஷோ முடிச்சிட்டு வந்துடலாங்க. வந்தோன்னு எடுத்து கொடுங்க.
0: சரிங்க.
1: சரி ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
0: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க.
1: ஓகே. உங்களுக்கு என்ன கேம் அப்படினா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன்.
0: சரிங்க.
1: அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்.
0: பால் காபி
1: மரம்
0: செடி
1: கிரிக்கெட்
0: கிரிக்கெட்டா ஃபுட்பால்
1: சைக்கிள்
0: ஹேண்டில்பார்
1: மிட்டாய்
0: என்னங்க
1: மிட்டாயா
0: குச்சி மிட்டாய்.
1: ஓ ஓகே. கோடை காலம்
0: மழை காலம்
1: கோடை காலம் ஆப்போசிட்ல மழை காலம். ஓகே. பூனை சூப்பர். கேட்டு சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு?
0: என்ன
1: பாட்டு குடுக்கலாம் தம்பிக்கு?
0: புஷ்பா 2 படத்துல இருந்து நீங்களே பாட்டு போட்டு விட்டு.
1: நானே தரவா ஏதோ பாட்டு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM Rainbow 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ் நானி அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம சுட்டீஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சுட்டி கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க? ஓ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படிங்களா? ஒட்டஞ்சத்திரத்துல கிளைமேட் எப்படி இருக்கு?
1: விளையாடலாம்.
0: சரி, சூப்பர். காலைல என்ன சாப்பிட்டீங்க?
1: தோசையும்
0: சேமியாவுமா? அடடா, தோசை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சேமியா சாப்பிட்டீங்க. சரி, தோசைக்கு என்ன சட்னி
1: சாப்பிட்டீங்க?
0: சரி, ஓகே. உங்களுக்கான கேம் கொடுத்துடலாமா? நான் என்ன சொன்னாலும் நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லணும், சரியா?
1: உயரத்துக்கு
0: வெற்றி வேகமாக இப்ப பாருங்க மாட்டவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கொடுக்கலாம்? யோசிக்கலாம். ஓகே, உள்ளே உள்ளே
1: வெளியே
0: வெளிச்சம்
1: இருள்
0: சிரிப்பு
1: அழுகை.
0: ஓகே, நீளம்
1: அகலம்.
0: அந்த நீலம்ல கலர் இருக்கு இல்லையா, நீல கலர், அதுக்கு எதிர் சொல்ல இருக்கா? ஓ, கலருக்கு கலர் ஆப்போசிட்டா அப்படிங்கிற மாதிரியா? ஓகே, ரிவர்ஸ் கேம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. பூனை எலியா? சரி, ஓகே. இப்ப நீங்க எலின்னு சொன்னனால ஒரு விஷயம் உங்ககிட்ட, சரியா? இப்ப ஒரு பூனை வந்து எலியை துரத்திட்டு இருக்கு, எலியுடைய மனநிலை என்னவா இருக்கும்?
1: பூனைக்கிட்ட மாட்டிக்கும்ல,

சூப்பர். பூனை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது இவ்வளோ மெதுவாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வந்து உங்களை தூக்கிட்டே போயிடும். சரியா, ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக யோசிக்கணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? கோவைக்கான முன்னிணைப்பு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு நாம எல்லாரும் கேட்க போறோம். இப்ப சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டிஸ் சாய்ஸ். நான் தான் வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு சுட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மித்ரன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க மித்ரன்?
1: மேட்டுப்பாளையம் காரமடை.
0: காரமடையில இருக்கீங்களா? சரி சரி. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்.
0: ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்களா? ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோ, எப்படா 12th ஸ்டாண்டர்ட் போவோம்லாம் உங்களுக்கு தோணுமா? திடீர்னு பெரிய பையன் ஆகணும்னு தோணுமா? சரிங்க, பெரிய பையன் ஆயிட்டீங்க திடீர்னு. அப்போ நீங்கள் என்ன

0: என்ன பண்ணுவீங்க?
1: நான் ஃபுட்பால் பிளேயர் ஆவேன்.
0: ம்,
1: ஸ்டேட் லெவல் கலந்துக்குவேன்.
0: சூப்பர். அப்புறம்
1: அதுக்கப்புறம் பெரிய பெரிய மேட்ச்க்கெல்லாம் போவேன்.
0: சூப்பர், கண்டிப்பா நடக்கும். சரிங்களா, உங்களுக்கான கேம் கொடுத்துடலாமா? இன்னைக்கு நம்ம வந்து ரெட் எல்லோ கிரீன் கேம் விளையாட போறோம். சரிங்களா, ரெட் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க ஸ்டாப் பண்ணிடணும், பேச பேச ஸ்டாப் பண்ணிடணும். எல்லோ அப்படின்னா ரொம்ப மெதுவா பேசணும். கிரீன் அப்படின்னா வேக வேகமா பேசணும், நிறுத்தவே கூடாது. என்ன வேணா பேசலாம், ஆனா நீங்க நான் சொல்றத கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லணும். சரியா? ரெடி, 1 2 3 கிரீன். ஆ, ஸ்டார்ட் பண்ணுங்க, பேசலாம். கிரீன்,
1: நான் ஃபுட்பால் பிளேயர் ஆக போறேன். பெருசாயி ஃபுட்பால் பிளேயர் ஆக போறேன். அதுக்கப்புறம் பெருசாயி ஸ்டேட் லெவல்ல
0: எல்லோ எல்லோ
1: போறேன்.
0: எல்லோ
1: ஸ்கூல்ல விளையாட போறேன்.
0: எல்லோ மெதுவா பேசணும்.
1: நான் ஃபாஸ்டா ஓடுவேன். நான் மாரத்தான்ல கலந்துக்குவேன்.
0: ரெட் கிரீன்,
1: நான் மாரத்தான்ல கலந்துக்கிட்டு ஃபாஸ்டா ஓடி ரைஸ் வின் பண்ணுவேன், மெடலும்
0: வாங்குவேன். சாப்பாடு ரெட் ரெட் ரெட் அவுட் அவுட் இடிங் அவுட் ரெட் நான் சொல்லிட்டேன், நீங்க ஸ்டாப் பண்ணுல்ல. சரி, மடி விளையாடலாமா? இன்னும் இருக்கா? ஓகே, எல்லோ மெதுவா பேசணும்.
1: சரி, நான் பெருசாக ஃபுட்பால் பிளேயர் ஆகுவேன். அதுக்கப்புறம் மேரத்தான் வின் பண்ணுவேன், நல்லா படிப்பேன்.
0: கிரீன் கிரீன் கிரீன்
1: ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்.
0: கிரீன், என்ன ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா? எப்பயுமே அதையே நினைச்சிட்டு இருப்பீங்களா? அதனாலதான் கேக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொல்றீங்க. சூப்பர். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? யூத் படத்துல இருந்து பாட்டு வேணுமா? ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாடலன்னு இருக்கீங்க?
1: நான் ஃபுட்பால்.
0: இன்னைக்கு ஃபுட்பால் தானா? கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க?
1: காலையில இன்னைக்கு விளையாண்டு தான் வந்திருக்கேன்.
0: அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பாட்டு கொடுத்துறலாம், கேக்குறீங்களா?
1: கொடுத்து.
0: ஓகே.

0: நேரம் 10:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ். அடுத்த சுட்டிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹாய், வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் நிலா. கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து பேசுறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: அப்படிங்களா, பதட்டமா இருக்கோ கொஞ்சம்.
1: ஆமா,
0: அதெல்லாம் இல்ல, ரொம்ப ஜாலியா பேசுங்க. உங்க பக்கத்து வீட்டு அக்காங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசுவீங்க? என்ன மாதிரியே சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு கேம் கொடுத்துடலாமா?
1: ஓகே.
0: என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தருவேன், அதை வந்து நீங்க சீரியஸா சொல்லணும், சிரிக்காம, சரிங்களா? ஓகே. இப்ப வந்து என்னன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு பென்சில் இருக்கு, அந்த பென்சில் வந்து உங்ககிட்ட பேசுது. என்ன பேசும் அப்படிங்கறத நீங்க வந்து சீரியஸா சொல்லணும், சிரிக்க கூடாது எங்கேயோ. ஓகே, ரெடி?
1: எப்படி இருக்கும் நான் எவ்வளவு வேகமா ஓடினாலும் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இன்னும் ஸ்பீடு வேணும், ஸ்பீடு வேணுங்கிற. அதே இந்த குளிர்காலம் வந்தா என்ன யூஸே பண்ண மாட்டேங்கிற. நீ என்ன வந்துட்டு ஒரு பொருட்டாவே மடிக்க மாட்டேங்கிற.
0: ஓகே, நீங்க வந்து இப்ப மழையில போறீங்க, குடை எடுத்துட்டு போறீங்க, ஆனா அந்த குடை வந்து மழைக்கு ரொம்ப பயப்படுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லும்?
1: ஏ, தயவு செஞ்சு என்ன விரிச்சிடாத, எனக்கு மழைன்னா ரொம்ப பயம்.
0: என்ன சொல்லுவீங்க? என்ன பாட்டு குடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு கஜினி படத்துல இருந்து சுத்தும் வெளியே சுடறேன்.
0: ஏதோ பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: 10:48 சும்மா கலகல கலகல கலகல கலன்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி ஸ்டைஸ் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பிரியாணி
0: எப்படி செய்யறது தெரியுமா? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். எங்களுக்கு எல்லாம் சாப்பிட தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. சரி ஓகே, உங்களுக்கான கேம் குள்ள போயிடலாமா? ஆ, உங்களுக்கு எப்போ பிறந்த நாள்? சரி, செப்டம்பர் 10 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் பாக்ஸ் கிடைக்குது சரிங்களா. அதை வச்சு நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் சரிங்களா? ஓகே, ஒரு மேஜிக் பாக்ஸ் உங்ககிட்ட கிடச்சிருச்சு. அதை திறந்த உடனே உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கணும் அதில்?

0: பொம்மை.
1: ஏன் பொம்மை வேணும் உங்களுக்கு?
0: பிடிக்கும்.
1: பிடிக்குமா? சரி ஓகே. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு
0: வச்சுக்கோங்களேன்.
1: என்ன சூப்பர் பவர் வேணும்?
0: நல்லா படிக்கணும்.
1: அப்படியா? சரி, நல்லா படிச்சு எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
0: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆகணுமா? சூப்பர், ஓகே. அந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது, சரிங்களா? அதை வச்சு நீங்க இந்த உலகத்துல எங்க வேணா போலாம். எங்க போவீங்க?

சரி, நல்லா படிச்சு எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? கலெக்டர் ஆகணுமா? சூப்பர், ஓகே. அந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது, சரிங்களா? அதை வச்சு நீங்க இந்த உலகத்துல எங்க வேணா போலாம். எங்க போவீங்க? எங்க போவீங்க? ஃபாரின் போவீங்களா? சரி, ஃபாரின்ல எந்த கண்ட்ரி போவீங்க? எங்கேயோ ஒரு பக்கம் போகிறேன், ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பதில் சொன்னீங்களா, அதனால் உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்? பாட்டுமா நான் சொல்லணும், நீங்களே போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க போல.

0: நைட் காலை யானைக்கு எத்தனை கால் இருக்கு?
1: பத்து கால்.
0: மீன் எங்க வாழும்? பறவை எங்க பறக்கும்?
1: பூமியில.
0: பால் என்ன கலரு? ஆமா, பறவை பூமியில தானே பறக்கும், வேற எங்க பறக்கும்? அவுட். எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா, அடுத்த கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்க ஸ்கூலுக்கு எதை எடுத்துட்டு போவீங்க? தப்பான ஆன்சர் பண்ணி தான் சொல்லணும்.
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: ஆ, ஸ்கூலுக்கு நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க?
1: தட்டு.
0: தட்டு எடுத்துட்டு போவீங்களா? சரி, ஓகே. டீச்சர் என்ன செய்வாங்க? ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? நீங்க இந்த கேள்விக்கு நான் ஆமானு சொன்னாலும் மாட்டிக்குவேன், இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, சூப்பரா விளையாண்டீங்களா, அதுக்காகவே உங்களுக்கு கைத்தட்டல். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: காவல பாட்டு.
0: காவல பாட்டு தான் பாட்டு.

0: பத்து மணி 54 நிமிஷம் சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். அச்சோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சுட்டி காத்துட்டு இருக்காங்க. பேசலாம், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படியா, சரி, உங்களுக்கான கேம் கொடுக்கலாமா? நான் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லணும், இல்ல இதை தப்பா தான் பதில் சொல்லணும், சரிங்களா? கரெக்டா பதில் சொன்னா நீங்க அவுட். ஓகேவா? ஆ, ரெடி. சூரியன் எப்ப வரும்?
1: நைட்.

நேரம் 10:59 நாற்பதனோட எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இது வரைக்கும் சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. நம்ம சுட்டீஸ்லாம் கலந்துக்கிட்டு பயங்கரமா பேசி சூப்பராக நம்ம ஷோவை கொண்டு போயிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது வழங்க ஆர்ஜே பிரகதி காத்திருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. மறுபடியும் நம்ம சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் சண்டே 10 மணிக்கு கேட்கலாம்.

நேரம் 11:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. இரவின் மடியில் சுடரும் நிலவே, உன் வெண்மை அழகின் முன்னே என் காதலின் புன்னகை தோற்பதில்லை. நீ விண்ணில் வாழும் ஒற்றை நிலவு என்றால் அவள் என் மண்ணில் வாழும் காதல் நிலவு.

ஒலித்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. சொல்லி முடித்த வார்த்தைகளை விட சொல்லாமல் விட்ட மௌனத்தில்தான் அதிகமாய் வாழ்கிறது நம் காதல். நீ பார்க்கிறாய், நான் ரசிக்கிறேன், இடையில் காற்று கூட சத்தமில்லாமல் கடந்து போகிறது நம் மௌன மொழியிடம்.

கேட்ட பாடல் மௌனம் பேசியதே திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியது. நீ என்னை கடந்து செல்கையில் வீசும் சிறு மூச்சு காற்றுதான் எனக்கான தென்றல். என்னை அறியாமல் உன் விழி பார்க்கையில் என் இதயத்தில் பாய்வதுதான் காதல் மின்னல். வெளிச்சமாய் வந்து இதயத்தை அள்ளிக்கொண்டது உன் மின்னல் விழி. மென்மையாய் வந்து என் ஆயுளை நீட்டிக்கிறது உன் தென்றல் பேச்சு.

தீனா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டோம். நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி கிருஷ்ணசாய் மற்றும் வி முகுந்தசாய் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பேரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் S. பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நேரம் 11:17. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். தாளிக்கும் கடுகு வெடிக்கும் சத்தத்திலும் கொதிக்கும் குழம்பின் மனத்திலும் நிறைந்திருக்கிறது உன் காதல். சமைப்பது உணவை மட்டுமல்ல, என் ஆயுளுக்கான ஆரோக்கியத்தையும் சேர்த்துத்தான்.

கேட்ட பாடல் தில் திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் பாடியது. மலை உச்சியில் வீசும் காற்றிற்கு உன் வாசனை எப்படி தெரிந்ததோ, என்னை உரசி செல்லும் போதெல்லாம் உன் ஞாபகங்களை மட்டுமே தந்து செல்கிறது. உடலை நனைக்கும் மழை நீரை விட உன் காதல் தரும் சிலிர்ப்பே என்னை அதிகம் முறைய வைக்கிறது.

ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கேட்டீர்கள். நேர்களே, இன்று பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம். ஜன்னலோரம் அமர்ந்து வெறித்து பார்க்கும் தொலைவில் அடங்கியிருக்கிறது என் ஏக்கம். ஊர் போய் சேரும் வரையில் அல்ல, என் ஆயுள் முடியும் வரை நீளும் போலிருக்கிறது உன் நினைவுகளுடனான இந்த பயணம்.

பொறி திரைப்படத்திற்காக மதுபாலா கிருஷ்ணன், மதுஸ்ரீ, தினா பாடிய பாடல் கேட்டீர்கள். சருகா இலைகள் உதிர்ந்து விழும் காலத்தில் உன் அன்பின் கதகதப்பில் என் துயரங்கள் எல்லாம் மெல்ல உதிர்கின்றன. பழையன கழிந்து புதியன பிறப்பது போல உன் வருகையால் என் கடந்த கால காயங்கள் காற்றில் பறந்து மறைகின்றன.

கேட்ட பாடல் 12B திரைப்படத்திற்காக கே கே பிரசாந்தினி பாடியது. பதினோரு மணி 39 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். உன் நேசத்தில் வீழ்ந்து மடிவதை விட வேறென்ன பெரிய வரம் இருக்க முடியும்? காதல் என்னும் தீயில் நொடிக்கு நொடி மடிவதும், உன் நினைவுகள் என்னும் அமுதத்தில் மீண்டும் பிறப்பதுமே என் அழகிய வாழ்வு.

ஒலித்த பாடல் முதல்வன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. ஆடவனின் அகந்தையை அடக்கவே கடவுள் பெண்ணை கண்டுபிடித்தானோ, அவள் விழியசைக்கும் தூண்டிலில் என் இதயம் மாட்டிவிட்டு கரையோரம் நின்று கரை காணாமல் வேடிக்கை பார்க்கிறான் அந்த படைப்பாளன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். விண்மீன்களின் மின்னல் நின்று போகட்டும், அலைகளின் கரவொளி அடங்கி போகட்டும், கோள்களின் சுழற்சியும் ஸ்தம்பித்து நிற்கட்டும், அவள் என்னை முதன்முதலாய் காதல் என்றழைத்த அந்த ஒற்றை சொல்லின் எதிரொலி மட்டும் இந்த பிரபஞ்சம் முழுக்க என்றென்றும் ஒழிக்கட்டும்.

கேட்ட பாடல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியது. சாணக்கியனின் தந்திரங்கள் கூட தோற்று போகலாம், ஆனால் நீ என் மனதை வெல்ல வகுத்த காதல் வியூகம் என்றுமே தோற்பதில்லை. நீ தோற்கடித்தாலும் மகிழ்ச்சியடையும் ஒரே எதிரி நான் தான்.

நேரம் 12:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: பகல் 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று வி கிருஷ்ணசாய் மற்றும் வி முகுந்தசாய் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பேரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று பிரதம மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 3:00 திரை இசை, 4:00 நாடகம். RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி, இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 5:00 திரை இசை, 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:40 முல்லைவனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் தகவல்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:30 புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9:30 திரை கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் சாதவிகா மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்து.
3: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay. The Har Ghar Tiranga campaign will begin today and will run through the 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag.

0: ഇതുവരെ സംഗീതസാരലിൽ വി കൃഷ്ണസായ്, വി മുകുന്ദസായ് ആകിയോരിൻ പാട്ട് കേട്ടീർകൾ. പരൂർ എം കെ അനന്തലക്ഷ്മി അവർ വയലിൻ, തഞ്ചാവൂർ എസ് ബാലകൃഷ്ണൻ അവർ മൃദംഗം. 2:40 இசை பயிற்சி நிகழ்ச்சியில் எந்நேரமும் என்று தொடங்கும் தொடிராகம் ஆதிதாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். எந்நேரமும் என்று தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல் 2:40 இசை பயிற்சியில் இடம்பெறவுள்ளது. 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு 10:00 ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஒன்று 10:00 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல்ல நிகழ்ச்சியில் வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், பி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை.

0: வேலை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு

0: பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி கூறப்பட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

யானை உள்ள போகணும்னா நாங்க அந்த யானையை எடுத்து மேல எடுத்து வளர்த்து சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த பாஷையை பேசும்போது யானைக்கு புரியும், அது அதை வச்சு அதை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. நான் போய் பார்த்தேன், என்னப்பா குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டீங்களா, யானை வருமா போகுமா, எந்த பக்கம் யானை வரும், என்ன ஏரியெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. இதுக்கு யானை காடு சார், இங்கே நிறைய யானை இருக்கு, வரும் போகும், ஏதாவது விழுதும், விழுந்தா நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு யானையும் விழுகல. அப்புறம் சேர்ந்து கொஞ்ச நாள் போனோடனே யானை விழுந்துச்சு, யானை விழுந்துச்சு, எல்லாம் ஓடி போய் பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட் யானையே உள்ள விழுந்துருச்சு. அதுல அந்த அட நம்ம யானையே உள்ள விழுந்துருச்சு, நீ என்ன கட்டுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இப்படி ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு உடனே விழுந்தது அந்த யானை, விழுந்ததுன்னு அதை எடுத்து பழக்கணுமே, அதை எடுத்து குடிச்செல்லாம் கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சு அதை பழக்கணும். என் அதிகாரி கேட்டார், யானையை பழக்கிறதுக்கு எந்த யானை சார்? ஐயப்பன்னு ஒரு யானை முதுமலையில இருக்கு, நான் பார்த்தேன், அந்த யானையை இங்கே கொண்டாந்து இந்த யானையை பழக்கிடலாம், அதுக்கு தான் இந்த யானையை பழக்கிறதுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன், எனக்கு அந்த ஐயப்பன் யானையெல்லாம் தெரியும் அப்படின்னு. சரின்னு சொல்லி ஐயப்பன் யானை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 2-3 நாள் லாரியில ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஐயப்பன் யானைக்கு அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரல. அதே முதுமலையில இருந்தா அதனும் அந்த அட்மாஸ்பியருக்கு அதுக்கு கொத்து போச்சு. இங்க இருக்கிறதுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இந்த யானைக்கு, அது ஏதாவது நுரண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதிகாரிகிட்ட நாங்க சொன்னோம், சார் இது வந்து ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப நுரண்டு பண்ணுது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு திருப்பி அனுப்பிடலாமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், இந்த யானையை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா நமக்கு வேற யானை கிடையாது பழக்கிறதுக்கு. ஒரு 10 நாள் போனால் இதுக்கே இந்த அட்மாஸ்பியர் அட்டாச்மெண்ட் ஆயிரும், அதனால நீங்கள் ஒன்றும் பொறுப்பு ஒன்றும் பொறுக்காதீங்க, யானையை அப்படியே விட்டுருங்க, அது இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரி நாங்களும் இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அந்த யானை காணாம போயிடுச்சு, சங்கிலி பிச்சுன்னு ஓடி போயிடுச்சு. ஊட்டி டிவிஷன் யானை, நம்ம தானே நாளைக்கு பதில் சொல்லணும், அந்த யானையை நம்ம கொண்டாந்து வச்சிருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்கும் வந்து அதிகாரிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சரி, நான் அதிகாரிகிட்ட போய் சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி யானை ஓடி போயிடுச்சு சார். அவருக்கு சரியான கோவம் வந்துச்சு, ஓ அடுத்த டிவிஷன் யானையா அது, விட மாட்டேயா, நம்ம கேள்வி கேட்பாயா, ஏய் நீ சொன்னேன்னு சொல்லித்தாண்டா நான் அந்த யானையை கூப்பிட்டுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறது யானையை காணும், சரி எல்லாம் இந்த காட்டுக்குள்ள போய் தேடுங்க, எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடுங்க, எங்க இருந்தாலும் சரி அந்த யானையை பிடிச்சி கொண்டாங்கன்ட்டு. சரி எல்லாம் யானை மேலே ஏறி பாங்க நஞ்சாரிய பாங்கனெல்லாம் அனுப்பிச்சு உள்ளே தேடு தேனும் தேனா, 1 நாள் தேனும், 2 நாள் தேனும், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அந்த யானை கிடைக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் ஊட்டி டிவிஷனுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், இந்த மாதிரி உங்கள் டிவிஷனுக்கு கொண்டு வந்த அந்த ஐயப்பன் யானை எங்கள் டிவிஷனில் இருந்தது, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு காட்டுக்குள்ளே, அது எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் இப்போ அந்த யானையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு அதுக்கு மேல கோபம் வந்துச்சியோ, எங்களுக்கு இருக்க ஒரே யானை அதுதான் நல்ல, அதையும் உங்களுக்கு போனா போதுன்னு கொடுத்தோம், அதையும் தொலைச்சுப்பீங்களே யானையை, அதெல்லாம் தெரியாது எனக்கு, யானை எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறாரு அந்த ஆளு. இது கூட பெரிய தகராறு, எல்லாம் என்ன பண்றது ஏது ஒன்று, அதுக்கு போய் பெரிய ஆயிடுது, 1 மாசம் ஆயிடுச்சு சார், இனிமே யானை கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஊட்டி டிவிஷன்ல இருந்து ஒரு ஆள் வந்தான், ஸ்பெஷல் மேஜர் வந்து, சார் தபால் கொடுத்துருக்காங்க அதிகாரி, நான் உன்னை எங்க அதிகாரி தபாலி படிச்சு பார்த்தா அதுல முதுமலைக்கு ஐயப்பன் யானை தானாக வந்து சேர்ந்து விட்டது, யானை இங்க வந்து சேர்ந்து விட்டது என்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம்னு இருக்காங்க. அப்போ அட யானை கிடைச்சதுப்ப தப்பிச்சா போதுன்னு ஆயிடுச்சு, எங்களுக்கு யானை கிடைச்சிருச்சு, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க எங்க பாட்டு எங்க வேலைகளை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு பிற்பாடு என்ன பர்கூர் ரேஞ்சுன்னு சொல்லி இடத்துக்கு பர்கூருக்கு மாட்டிக்கிட்டாங்க, அங்க போனேன். அங்க போனோம்னா அங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த யானை வேலையெல்லாம் கொடுக்கல, ஆபீஸ்ல வேலை கொடுத்தாங்க, நீ ஆபீஸ் வேலையை பாருங்க, ஆனா அப்பப்ப காட்டுக்குள்ள யாராவது போனா நீங்க கூட கூட போகணும், நம்ம போய் பார்க்கணும், மரத்தெல்லாம் திருடிட்டு போறாங்க திருடர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி ஒரு ஏரியாவில் போய் பார்க்கலாமே அந்த திருடர் என்னதான் பிடிக்கிறதுன்னு போனோம். நாங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராம ஒரு யானை வந்துச்சு, மொத்த யானை, அது ரோக், அதாவது ரோக் எலிபென்ட் அப்படின்னு சொன்னா சும்மாவே இருக்காது, எல்லாம் தட்டி விடும், உதைக்கும், தள்ளு பண்ணும், என்ன வேணா பண்ணும் அது, அந்த ரோக் எலிபென்ட், அந்த ரோக் எலிபென்ட் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் போனார் பாருங்க, அதான் அந்த யானை பிடிச்சி ஒரு சொல்ட்டு சொல்ட்டு தூக்கி அவர் அடிச்சு வீசி கொண்டு அவரு ஒரு மரத்துல அடிச்சு விழுந்தாரு, அவரு அவரு அந்த இடத்துல காலம் ஆயிட்டாரு. அவரு நாங்க என்ன பண்ணோம், எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி அடிச்சு எல்லாம் ஓடி போய் நான் ஒரு முள்ளு குழியில போய் முள்ளுல விழுந்துட்டேன், இன்னொருத்தர் மரத்து மேல ஏறிட்டாரு, அது ஓடி போயிடுச்சு அந்த யானை, அப்படியே போயிடுச்சு அது. யானை போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம், இது நான் முள்ளு காட்டுல இருந்து எல்லாம் பூரா ரத்தம் முள்ளு கட்டி என் கையெல்லாம் ரத்தம், அவர் மரத்து மேலே ஏறினவரு எப்பா இறங்கிட்டுமா இறங்கிட்டுமான்னு கேட்கறாரு, இன்னொருத்தரே ஓடி வந்தாரு. அப்புறம் இந்த தூக்கி போட்டது இல்லை, அவரு போய் என்னானாலும் போய் பார்த்தா அவரு காலமாய் இதாகிட்டாரு. அப்புறம் வந்து நாங்க அவரையும் அந்த பாடியை

0: எடுத்துட்டு பழையபடி ஆபீஸ் வந்து சேர்ந்தோம். இந்த யானை கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை ஒரு இடத்துல அட்டாக் பண்ணி ஒருத்தர் மிதிச்சு கிழிச்சு கொன்னுடுச்சுன்னு வச்சுங்களேன், எந்த நேரத்துல என்னைக்கு அது வந்து மிதிச்சு கொன்னுதோ அதே நேரம் அடுத்த காலையில் அங்க வரும், வந்து 2 நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டு போயிடும் அப்படிம்பாங்க.
1: ஒரு யானை வந்து சராசரி 70 வருஷம் இருக்கும். அது வந்து 7 அடியிலிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. தந்தம் வந்து சில யானைகள்லாம் 5 அடி 10 அடி கூட இருக்கும், பெரிய தந்தங்களாக இருக்கும். ஆனால் பெண் யானைகளுக்கு தந்தம் கிடையாது. யானை வந்து ரொம்ப கூர்மையான கண் பார்வை கொண்டது, மோப்பம், நினைவாற்றல், அறிவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. யானைக்கு ஒரு நாளைக்கு 200 முதல் 250 கிலோ எடை உள்ள செடி, கொடி, இலை, மூங்கில், கரும்பு போன்றவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சைவ பிராணி அது. 150 முதல் 200 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். அது உணவை தேடி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நடந்து போகும். இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து அதோட போராடி கஷ்டப்பட்டு தான் அதை அடித்து சாப்பிடணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, சுலபமாக அடித்து கொண்டு மனுஷனை சாப்பிட்டு போயிடும். அதுக்கு அந்த எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வந்துடுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது யானையினுடைய சாணம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து யானை எதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதில் எல்லாம் விதைகள்லாம் இருக்கும். அந்த விதைகள்லாம் ஜீரணமாகாத அந்த சாணத்தில் வந்து சேர்ந்து அது கீழே விழுகும். அந்த சாணத்துலேருந்து மரம் முளைக்கும், செடி முளைக்கும். ஆயிரக்கணக்கான மரங்களும் ஆயிரக்கணக்கான இதுவும் காட்டில் முளைக்கும். காடு வளர்கிறதுக்கு இந்த யானையினுடைய சாணம் கூட ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறுத்தை, இந்த சிறுத்தை இருக்குது பாருங்கள், அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை இனத்தை சேர்ந்தது. அது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் சார். அது அதனுடைய வால் இருக்குங்களே, அந்த வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த வால் தான் வந்து அந்த சிறுத்தைக்கு இப்படி திரும்ப அப்படி திரும்ப ஓட ஒடியார எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. 34 கிலோலேருந்து 64 கிலோ எடை வரைக்கும் அது இருக்கும். 67 முதல் 94 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது, ரொம்ப நீளமானது. சிறுத்தையின் தோளில் உள்ள அடையாளங்கள்லாம் ரொம்ப சின்னதாக நெருக்கமாக புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். பெண் சிறுத்தைக்கு ஒரே பிரசவத்தில் 3 அல்லது 5 குட்டிகள் போடும். அது 18 மாதங்கள் அல்லது 2 வாரங்களுக்கு பிறகு தாயிடம் வந்து பிரிந்து தானாக அது வளர ஆரம்பிச்சிடும். இந்த சிறுத்தை, இந்த புலி இதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தை கொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக மோதி விட்டு போராடி தான் அதை கொண்டு சாப்பிடணும். ஆக எதிரால் இருக்கக்கூடிய அந்த மிருகம் வந்து சோர்ந்து போகிறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பண்ணும். இப்போ ஒரு புலி ஒரு காட்டு எருமையை அடித்து சாப்பிடுதுன்னு வைங்களேன், இந்த புலி வந்து என்ன பண்ணும், ஒரு மரத்துக்கு இழப்பி அப்படி உட்காந்துக்கும். அந்த காட்டு எருமை என்ன பண்ணும், அந்த புலியை கும்புனால் முட்டுறதுக்காக வேகமாக ஓடி வந்து முட்டும். இப்போ டக்குன்னு இந்த ஓடி போயிடும் சிறுத்தை. அப்போ இந்த தலை போய் அந்த மரத்தில் இடிக்கும். இது மாதிரி 10 தரம் 12 தரம் பண்ணினா அந்த காட்டு எருமைக்கு அடிபட்டு மண்டையில் சோழ்ந்து போயிடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அதை அடித்து புளி கொன்று சாப்பிட்ருவோம். அதாவது இப்போ இந்த ஊருக்குள்ளெல்லாம் புளி வருது, ஊருக்குள்ளே கரடி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்களா, இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஆக்கிரமிப்புனால எல்லாம் போயிட்டாங்க. இப்போது அந்த மிருகங்களுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு திடீர்னு அதுலேருந்து ஊரே உருவாயிடுச்சுன்னு அது என்ன பண்ணும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, போக தெரியல. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு தான் இந்த மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வர்றதுக்கே காரணம். தமிழ்நாடு வனத்துறையில் பணியாற்றுறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை, மிருகங்களோட போராடிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வனத்துறை மட்டும்தான் மிருகங்கள் கூட காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க. டேம் கட்டுறான், அவனும் காட்டுக்குள்ளே போய் தான் கட்டுறான். எலக்ட்ரிசிட்டி போர்டு பெரிய பெரிய ஒயர்லாம் கொண்டு போகிறான், டவர்லாம் கட்டுறான், அவனும் காட்டுக்குள்ளே போகிறான், அவனும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ளே ரோடு போடுறான், அவனும் அந்த காட்டுக்குள்ளே எப்படி போடுறாங்க பாருங்க ரோடு, எவ்வளோ பயம் இல்லையா. அது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கூட வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சத்தியமங்கலத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற போது, சத்தியமங்கலத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ட்ராமா சினிமா இதெல்லாம் ரொம்ப ஆர்வம்னு சொல்லி நான் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு ட்ராமா நடக்குது. என் மனைவியை கூட்டிகிட்டு நானே வா ஒரு ட்ராமா இருக்குது பார்த்துட்டு வரலாம். அந்த ஊரில் ஒரு ட்ராமா போட்டிருந்தாங்க. அப்போது என்னுடைய ட்ராமா அது, நான் எழுதின நாடகம் தான் அது. அந்த நாடகத்தை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். என்னுடைய மனைவி கொஞ்ச நேரம் நாடகத்தையெல்லாம் பார்த்தாங்க. என்னுடைய மனைவிக்கு அதெல்லாம் பிடிக்காது, நாடகம் சினிமா. அவங்க டிவி கூட பார்க்க மாட்டாங்க, சினிமா கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக அன்றைக்கி அந்த நாடகம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நடந்தது என்னங்க, அடுத்த நாள் போய் என் நண்பர்களோட எல்லாம் கலந்து ஆலோசி தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பக்திமான்,

எனக்கு கடவுள் பக்தி அவ்வளோ கிடையாது. ஆனால் என்னை உருப்படியாக்கி அந்த கடவுள் பக்தியில் கொண்டு வந்து என்னை அந்த ஒரு நல்ல நிலைப்பிக்கு கொண்டு வந்தது என் மனைவி தான். வெகு நேரம் ரேடியோவில் தான் என் காலத்தையும் கழிச்சிட்டு இருப்பேன். ரேடியோ கேட்டே இருப்பேன். ரேடியோ எங்கே இருந்தாலும் கேட்டேன். காட்டுக்கு போனால் கூட ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவேன். பெருவாரியல் நேரத்தில் ரேடியோவில் சினிமா பாட்டு தான் கேட்பேன். எனக்கு சினிமா பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரேடியோவை சன்னமாக வச்சு கேட்டால் எனக்கு பிடிக்காது, சவுண்டாக வச்சு கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சவுண்டாக இருப்பேன். ஆனால் சவுண்டாக ரேடியோ வச்சு சினிமா பாட்டில் கேட்டால் என் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் ரொம்ப அவளுக்கு கோபம் கோபமாக வரும். அவள் என்ன செஞ்சால், ஒரு நாள் நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது வந்து ரேடியோ டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாள். என்னத்துக்கு இந்த மாதிரி சவுண்டாக வச்சு ரேடியோ கேட்குறேன், ஏன் ரேடியோ சன்னமாக வச்சு கேட்கக்கூடாது? நான் ஒரு அருமையான ஒரு டிஎம்எஸ் பாடலை ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை ஆஃப் பண்ணுவோன்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அந்த ரேடியோவை தூக்கிட்டு போய் பக்கத்தில் எங்கள் வீட்டு பின்னாடி கிணத்துல போட்டேன். தொப்புன்னு கிணத்துல போய் விழுந்தது. அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் மற்றவங்களாம் ஓடி வந்தாங்க. என்னமோ கிணத்துலேயுமே விழுந்துருச்சு, என்னது என்னதுன்னு எல்லாம். கடைசியில் என் மனைவி சொன்னால், இவர் கோபம் வந்து ரேடியோவை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டார் அப்படின்னா. உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ படித்தவன், வேலையில் இருக்கிறவன், ரேடியோ கொண்டு வேறு கிணத்துக்குள்ளே போடுவாங்களா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது? நீ இப்போல்லாம் வந்தால் நமக்கு வீட்டில் இருக்க லாய் போடாது. நீ முதல்ல இந்த ரேடியோவை வெளியேடு, எடுத்துகிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படின்ட்டான். நான் என்ன வீட்டையே காலி பண்ண சொல்லுவான் நான் நினைக்கல. அதெல்லாம் நீ வீட்டை காலி பண்ணு, நீ நமக்கு லாய் போடா. நீ ரேடியோ கிணத்துல போடுவானு, எதை வேணத்தையும் கிணத்துல போடுவேன். ஐயோ நீ நமக்கு லாய் போடா, நீ காலி பண்ண வீட்டை அப்படின்ட்டான். கஷ்டப்பட்டு அது போட்டு அடுத்தவங்களுக்கு வீட்டை பார்த்து போய் சேர்ந்து அந்த வீட்டில், அந்த வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று புதுசாக வந்த காலம். அது சின்னதாக இருக்கும், வச்சு கேட்டுட்ருக்கலாம். மதில் செவன் மேலே வச்சு டிரான்சிஸ்டர் கேட்டுக்கிட்டு ஹாய் அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, அந்த மதில் செவர்லேருந்து அந்த டிரான்சிஸ்டர் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னா அது போய் கீழே விழுந்து கீழே விழுகக்கூடாது, ஒரு குழந்தை தலையில் போய் விழுந்துருச்சு.

அந்த குழந்தை வீர்னு கத்துருவோம்னா அந்த அம்மா ஓடி வந்து, யாரும் என்ன பார்த்தா தலையில் ரேடியோ விழுந்துருச்சு. நான் கிட்டுக்கிட்டுன்னு மாடி போயிட்டு கீழே போனேன், அம்மா நான் தான் ரேடியோ வச்சுருந்தேன், தலையை அந்த குழந்தை தலையில் விழுந்துருச்சு, அதுதான் அப்புறம் அந்த அம்மா போட்டு என்ன கண்ணாப்புறான்னு திட்டுது. உங்களுக்கு எதாவது இதுக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, குழந்தை தலையில் விழுந்துருக்கு, குழந்தைக்கு பாருங்கள் மண்டையில் அடிபட்டுருக்கு, பாவம் அழுகுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றலாகி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்ன டூரிங் ஜாப்பில் போட்டு விட்டாங்க. நீங்கள் வந்து காடு வனமெல்லாம் சுற்றி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் எல்லாம் ஆடிட்டில் போங்க, இதை இதெல்லாம் தப்பு என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு என்ன டூரிங்கில் போட்டாங்க. 2 மாதத்துக்கு 1 தடவை தான் வருவேன், 6 நாள் தான் இருப்பேன், திரும்ப போகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னுடைய மனைவியினால தான் என்னுடைய குடும்பமே ரன் ஆச்சு. அவள் தான் எல்லாம், என் பையனே மார்க் ஷீட்டில் வருவான், அப்பா நீ எதப்பா எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிற, என்னுடைய மார்க் ஷீட்லாம் அம்மாவே கையெழுத்து போடுறா, வாத்தியார் போடா, ஏன் உங்கள் அம்மாவே கையெழுத்து போடுறோம், உங்கள் அப்பா கையெழுத்தே போட மாட்டாரோ, உங்கள் அப்பா மார்க் ஷீட்டே பார்க்க மாட்டாரான்னு என்னை கேட்குறாங்க. நீ ஒரு மார்க் ஷீட்டாவது கையெழுத்து போடணும். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எனக்கு திடீர்னு இதயத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு 42வது வயசில். அப்போ வந்து டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, இது இதயமே வேலை செய்யலை, பல்ஸ் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, இவருக்கு பேஸ் மேக்கர் வச்சாதான் இவருக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் போது நடக்கவே முடியல, கழுத்தெல்லாம் அப்படியே நெரிக்குது, நடக்கும்போது மூச்சு அடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான். அப்படியே போனேன், அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் பார்த்துட்டு இதுக்கு பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னாரு. பேஸ் மேக்கர் வைக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னா, பேஸ் மேக்கர் விலையே 35,000 ரூபா ஆகுது, அதுக்கு மேலே செலவெல்லாம் சேர்த்து 55,000 ரூபா ஆகும், நீங்கள் 55,000 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு. 55,000 ரூபாய்னா எனக்கு ஒரே திக்குன்னு தூக்கி வாரி போட்டது. நான் சாதாரணமாக வர சம்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், திடீர்னு 55,000 கொடுன்னா எங்கே போகிறது, ஐயா என்னால் அவ்வளோ 55,000லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ 55,000 பணத்தோடு வா, நான் உனக்கு ஆப்ரேட் பண்ணுறேன், நீ இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் சுகமாக இருக்கலாம். இன்னும் எத்தனையோ இருக்குது உனக்கு வாழ்க்கையிலன்னு, குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையில் எத்தனையோ இருக்குது. இந்த 55,000 பார்க்காத, கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை கொண்டா ரொம்ப நாள் இருக்கலாம்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்துட்டேன். உன்னே என் மனைவி, என் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் ஈரோடு கரூர் தாராபுரம் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கெல்லாம் போய் நான் பணம் கேட்டு வாங்கிட்டு வரேன்னா அவள் போயிட்டாள். அதுக்குள்ளே அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி இருக்குது சார், இந்த நிலைமை இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னார். அதிகாரி என்ன பண்ணார், ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது எங்களோட இதில், அதில் வந்து 2,000 ரூபா தான் கடன் பெறலாம், இல்லைன்னா அப்படி சொன்னால் இந்த 2,000 வந்து ரொம்ப எளிமையாக இருந்தால் சும்மாவே கொடுத்துடலாம். உன்னே எங்கள் அதிகாரி என்ன பண்ணார், இந்த 2,000ங்கிறது இல்லையா ரொம்ப கம்மியான பணம், 20,000 ரூபா கொடுங்க அவருக்கு அப்படின்னு எழுதி சாங்ஷன் பண்ணிட்டு அன்ரீஃபண்டபிள், நான் கட்ட வேண்டியதில்லை அந்த பணத்தை, 20,000 கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட உள்ள கணத்தெல்லாம் போட்டாங்க, கையில் இருக்கிற பணத்தை. அப்போவே என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இந்தான்னு, ஏன்னா 300 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்காங்க, அதனால் எல்லாம் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு 60,000 ரூபா சேர்த்திட்டாங்க. 60,000 ரூபா சேர்த்தி கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் அவங்களே கட்டிட்டாங்க 55,000. ஏன்னா என் பேரில் அவ்வளோ பிரியம் எல்லாத்துக்கும், நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சகஜமாக பழகிட்டு இருப்பேன். என்னால் ராமசுப்புன்னு எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ராமசுப்புக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அவருக்கு உயிருக்கு ஆபத்தாம் அப்படின்னு எல்லாம் பணத்தை போட்டு

60,000 ரூபா கட்டி அந்த பேஸ்மேக்கரை வச்சாங்க. அந்த பேஸ்மேக்கர் 10 ஆண்டு காலம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றணும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பேஸ்மேக்கரை மாற்றணும். இப்படியே நான் 4 தடவை மாற்றி 40 ஆண்டு காலம் மூலமாக பேஸ்மேக்கர்லேயே என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இருந்த காலத்தினால ஈரோட்டில் இருந்து சேலம் பக்கத்தில் இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன், சின்ன சின்ன லீவு நாள் போக்குவரத்துகளெல்லாம் போய் பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அங்கே வந்து வரதராஜ் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சினிமாவில், சினிமாவிலெல்லாம் நீ இவ்வளோ சட்டெல்லாம் உள்ளே நுழைய முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டுரு, கண்ணதாசன் வருவார், அவர் பாடல்கள்லாம் எழுதுவார், அவருடைய எழுத்து வந்து யாருக்கும் சரியாக புரிய மாட்டேங்குது, உன்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவருக்கு அந்த பாட்டெல்லாம் காப்பி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போய் போய் பாட்டு வந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு நாள் என்னை பார்த்தார், ஓ நீ தானா அது இந்த காப்பி பண்ணுறதெல்லாம்? ஆமாம் நான் தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் சார், நான் இப்போ தான் தமிழ்நாடு வனத்துறையில் சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது, தமிழ்நாடு வனத்துறையில் வேலையை பார்த்துட்டு நீ எதுக்கு சினிமா ஸ்டுடியோக்கு வர்ற அப்படின்னாரு. இல்லை எனக்கு சினிமாவில் கொஞ்சம் இந்த சினிமா ஆர்வமெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு அங்கே தான் இருக்கணும், சினிமா கினிமாலாம் வந்தீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும், நல்லா இருக்காது, ஒரு காலம் மேலுக்கு வரலாம் இல்லைன்னா ஒரு அடிதளம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கும் உத்தியோகம் இருக்குது, சம்பளம் இருக்குது, வருது, நீங்கள் ஒழுங்காக உத்தியோகத்தை பார்த்துட்டு வேலையை பாருங்கள், இந்த சினிமா பக்கம் வராதிங்க அப்படின்ட்டார். என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாரு, நாம் ஏதோ சினிமாவுக்குள்ளே வரலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன், திருப்பி 1 நாள் கழிச்சு போனேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு மிரட்டிட்டார், இனிமேல் இந்த ஸ்டுடியோ பக்கம் ஒன்று பார்க்கவே கூடாது, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஒழுங்காக போய் உன் வேலையை பாரு, உத்தியோகத்தை பாரு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை, சினிமா பக்கமே போகலை. சென்னைக்கு மாற்றலாய் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் 1 நாள் வீட்டில் போய் பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு 40 வயசு, அவரை நான் பார்க்கும்போது எனக்கு 20-21 வயசு இருக்கும் அவ்வளோதான், என்ன அவருக்கு அடையாளம் தெரியல, யாருப்பா நீ உன்னை எங்கேயே பார்த்தேன் யாருன்னு தெரியலையே என்ன பண்ணார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் சேலத்தில் சொன்னீங்களே சினிமா பக்கமே வரக்கூடாது, நீ ஒழுங்காக போய் உங்கள் உத்தியோகத்தை பார்த்துட்டு ஒழுங்காருன்னு சொன்னீங்களே அந்த பையன்தானா அப்படின்னு. ஓ அப்படியா, வளர்ந்துட்ட, அடையாளம் தெரியல, என்ன பண்ணுடைய சினிமாவுக்கு வந்துருக்கியா அப்படின்னு. ஐயோ இல்லை சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே, என்ன கூட நீ பார்க்க வர வேண்டாம், என்ன நீ பார்க்க வந்தால் கூட உனக்கு அந்த சினிமா ஆசை வந்துடும், சினிமாங்கிறதையே விட்டுடு, இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே போகலை, அந்த சினிமா துறையில் காலே எடுத்து வைக்கலை. இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், மருமகள்லாம் நல்ல மருமகள், கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா, குழந்தைகள் வளர்ப்பு இருக்கிற காரணத்தினால அவள் வேலையை வேண்டான்னு விட்டுட்டு குழந்தைகளை வளர்த்திட்டுருக்கிறாள். மருமகள் வந்து நல்ல குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும், அந்த குடும்பத்தை அவங்களாம் கொண்டு வரணும், எல்லா நல்லது கெட்டது எல்லாம் மருமகளை பொறுத்து தான், அதனால் தான் மகளுக்கு அடுத்து மருமகள்னு பேர், மகளுக்கு அடுத்து மருமகள்னு ஏன் சொல்கிறோன்னா மகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மருமகள் வந்து முக்கியம், அதனால் மருமகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தின் வாய்க்கூடிய குடும்பத்தில் அவங்க நல்லா இருக்கணும். அது மாதிரி என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மருமகள் நல்ல மருமகள், அதே மாதிரி பேரன் பேத்திகள் அதெல்லாம் இந்த காலத்து, இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் பழைய காலத்து மாதிரி கிடையாது. எங்கள் தாத்தாவை பார்த்தா எங்களுக்கு பயம், அவர் வாசலில் உட்காந்துருந்தா எங்கே எங்களை பிடிச்ச ஏதாவது கேள்வி கேட்போற ஏதாவது சொல்லுவோன்னு பயந்துட்டு பின்புறமாக நாங்கள் அவருக்கு தெரியாமல் ஓடிப்போவோம், எங்கடா போகிறேன்னு கேட்பாரு, விளையாட போகிறேன்னு போய் உட்காந்து போய் படிப்போம் அப்படிம்பாரு, அதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அவருக்கு தெரியாமல் பின்புறமாக ஓடிப்போர், அந்தளவுக்கு தாத்தாவை கண்டால் பயமெல்லாம் இருந்தது. பட் இந்த காலத்தில் அந்த பயம் இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தா சொல்லி கொடுத்து அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி பேரன் பேத்திகள்லாம் கிடையாது, அவங்க கையில் அழகாக ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனில் எல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க, அவங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்து யூடியூப்பு அது எதுவும் பழகிறாங்க. ஸோ தாத்தா கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ தாத்தா கிட்ட வந்து கேட்குறதுக்கோ அல்லது தாத்தா ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோலாம் காலகட்டங்கள் இப்போ இல்லை, அதனால் நம்ம வந்து அவங்கள விட்டுற வேண்டியதான், அவங்ககிட்ட போய் நம்ம போராடக்கூடாது, பேரனை போய் மிரட்டுறது பேரனை இது பண்ணுறதே எங்கோடா போடா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயதானவர்கள் நான் பெருசு பெருசுலாம் போகக்கூடாது, அவங்க காலத்தில் இருந்த காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தது வேறு, அப்போல்லாம் ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமைனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஒரு தாயார் வந்து ஒரு மகளை பற்றி ஏதாவது சொன்னால் அது மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, ஒரு தகப்பனார் பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஏதாவது சொன்னால்

0: அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ தாய் சொன்னால் மகளுக்கு பிடிக்கிறது இல்லை, தந்தை சொன்னால் மகனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் தாய் தந்தைகள் ரெண்டு பேரும் அந்த குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதாவது சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி இல்லை, முதியவர்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை. நீ இந்த காலத்தை பற்றி பேச நீ உன்னே போய்டும், அந்த காலத்தில் நான் அப்படிமா அது வேண்டவே வேண்டாம், அந்த காலத்தில் நீ இருந்ததெல்லாம் இப்போ பேசாதே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ முதுமை வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடியது, இளமை வந்து அந்த எதிர்பார்ப்பை செய்து கொடுக்கணும், அந்த எதிர்பார்ப்பை என்னான்னு செய்யணும். இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த தன்னம்பிக்கையே முதியவர்களுக்கும் இருக்கணும், முதியவர்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அங்கே போகிறது கடையில் போய் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்றது, இன்னொரு பக்கம் போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது, காலையில் எழுந்திரிச்சு போகிறது, ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சுட்டு அங்கே இருக்கிற பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றது. ஸோ முதியவர்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடில் அவங்க இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணத்தை கொட்டணும், வேறு வழியே கிடையாது, ஏன்னா அப்படி இருக்கணும். ஸோ உதாரணமாக இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுனே தெரியாது. திடீர்னு பார்த்தா படுத்துட்டு இருந்தார், ஏதோ விக்கல் வந்து விற்கினார், அப்படியே சேர்த்து போயிட்டார் அப்படிம்பாங்க. அதனால் வயதான காலத்தில் எது வேணால் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் நடக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதுக்கும் எந்த நேரத்தில் தயாராக இருக்கணும், அந்த தயாராக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு சரியாக வச்சுக்கணும். முதியோர் இல்லம்னு இப்போ ஒன்று கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய இது, எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம். உன்னை கொண்டு அப்பா அம்மாவையோ தாத்தா பாட்டியோ உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்திட வேண்டியது. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அவர் வீட்டில் வச்சு பார்க்குறதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு நர்ஸை கிர்ஸாக போட்டு அதெல்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லை கொண்டு முதியோர் இல்லத்தில் தள்ளிடுவாங்க, அதோடு சரி போகவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க. அந்த முதியவர்களுக்கு பாவம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் இல்லத்தில் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம். உடம்பு நல்லா இருந்தால் முதியோர் இல்லத்தை போல் அருமை எதுவுமே கிடையாது, வீடு கூட கிடையாது அப்படி சொல்லலாம். ஆனால் உடம்புக்கு வியாதி வந்து படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த முதியோர் இல்லத்தில் கூட நம்மளை கவனிக்க மாட்டோம், அங்கேயும் போட்டுருவோம், அப்படியே கிடக்க வேண்டியது தான். என்னடா இந்த இது போகவும் மாட்டேங்குது இருக்கவும் மாட்டேங்குது போய் தொலைய மாட்டேங்குதான்பா. அதனால் முதியோர்கள் வந்து அவருடைய எதிர்காலங்கள்லாம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி அமைதியாக நல்லா இருந்துட்டு போயிட்டால் நல்லது. இல்லை அப்படின்னா 80 வயசானாலும் நீங்கள் வந்து கண்ணா பின்னா சாப்பிட்டு எல்லாம் மட்டும் உடம்பு கெடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, அவங்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்க உறவினர் எல்லாருக்கும் கஷ்டம் அது. ஸோ இப்போ முதியோர்கள் வந்து தன்னைத்தானே நன்றாக உணர்ந்து இனிமே நம்ம இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும் உணர்ந்து இருக்கணும். அதனால் முதியோர்கள் வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க எல்லாம் கேட்கணும், சொன்னபடி நடக்கணும், அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இளைஞர்கிட்டலாம் அவங்க கௌரவமாக இருக்கணும், அனாவசியமாக போய் வம்பு தும்புக்கெல்லாம் போகக்கூடாது. காலங்கள் மாறிப்போச்சு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. அப்போல்லாம் இளைஞர்கள்லாம் முதியோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தாங்க, இப்போவும் இளைஞர்கள் முதியோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலேன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறாங்க. அதனால் முதியோர்கள் அவங்கள பொறுத்து நல்லபடியாக இருக்கணும்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

கண்ணுபட போகுத யா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்

போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்க வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது.
காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில்

45வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதிய

0: ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை 8 தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவனாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவனாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.

0: Shanghai two airports cancelled more than 1,300 flights, and authorities relocated over 3 lakh people in surrounding regions as the country prepared for Typhoon Dolphin. The outer bands of the storm hit northern Taiwan yesterday, including the capital Taipei, bringing rain. Some Taiwanese airlines also cancelled their flights to China. Iran insists on U.S. concessions before opening the Strait of Hormuz. Security Chief of Iran, Mohammad Bagheer Jolgar, has issued a list of demands for the U.S. to fulfill before Iran would reopen the Strait of Hormuz. Published by state media, the list includes measures such as lifting the U.S. naval blockade, withdrawing military forces, and permanently ending the war. Secretary of Iran's Supreme National Security Guard, Zolgadr, has also called for the U.S. to compensate Iran for damage caused by the conflict and release frozen Iranian assets. In Canada, the westernmost province of British Columbia has declared a state of emergency as a fast-moving wildfire destroyed homes, trapped residents, and forced more than 20,000 people to flee communities. Premier David Eby announced the emergency as more than 100 wildfires burned across the province. Nearly half of them were out of control. Eby said that some residents were trapped and had to be rescued. The entire community of Summerland, home to about 12,000 people, was ordered evacuated overnight, along with about 8,000 people in and around nearby Peachland. In badminton, India's Ashmita Chalia has clinched the women's singles champion at the Korea Masters tournament today. Ashmita defeated China's Han Qianxi. The shuttler recovered from losing the opening game to prevail 14-21, 21-14, 21-14 in 53 minutes. With this win, she claimed her first BWF title. She has also become the first Indian to win the Korea Masters, and it's a second consecutive women's singles title for India after Tanvi Sharma's victory at the Taipei Open last week. India's medals tally rises to 3 at the World Athletics Under-20 Championship in the United States. Basant Kumar Meghwal won a silver in high jump, while Shahnawaz Khan wins a bronze in the long jump today. In men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter to win a silver medal. And now, before we end the bulletin, the headlines once again. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country to celebrate patriotism and national unity. Home Minister Amit Shah says 3 new criminal laws introduced by government are aimed at providing time-bound justice through technology-driven mechanism. NIA arrests one by accused in connection with seizure of huge consignment of illegal explosives in Mallapuram, Kerala. Fresh rains revive floods concerns in Odisha, with water level rising in several rivers. Alert issued for very heavy rainfall of Uttarakhand and Chhattisgarh today. In China, more than 1,300 flights cancelled and over 3 lakh people relocated ahead of Typhoon Dolphin. And in badminton, Ashmita Chalia clinches her first BWF World Tour title at the Korea Masters 2026. And with that, we end the Midday News.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் இன்னைக்கு நாம பார்க்க போற திட்டம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா PMGKAY அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் மாதம் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இலவச உணவு தானியம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திர ஒதுக்கீடு இலவசமாக கிடைக்கிறது. இரண்டாவது அளவு. முன்னுரிமை குடும்பங்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோவும், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 35 கிலோவும் வழங்கப்படுகிறது. மூன்றாவது பயனாளிகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். நான்காவது நீட்டிப்பு.

ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த திட்டம் மேலும் நீடிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். அடுத்ததா பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஏழை எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைத்தல். இரண்டாவது எவருக்கும் பசியின்மை இல்லாத நிலையை உருவாக்குதல். மூன்றாவது அவசர காலங்களிலும் தொற்றுநோய் காலகட்டங்களிலும் பொது விநியோக முறை மூலம் மக்களுக்கு தொடர்ந்து உதவுதல். இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இதுவரைக்கும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

கேட்ட பாட்டு வித்யாசாகரோட இசையில கில்லி படத்திற்காக. நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக.

0: கேட்ட பாட்டு உனக்கும் எனக்கும் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடினது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 2:30.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா
1: டாக்டர்? நாங்களும் இன்னைக்கு ரொம்பவும் நலமா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை முறைகள் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுல வந்து இந்த புற்றுநோய், அது வந்து நிறைய வகையான புற்றுநோய்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த கதிரியக்க சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க சொல்ல போறீங்க. முதலாவது இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கு கதிரியக்க சிகிச்சை முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: முதல்ல புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத செல்கள் வளர்ச்சி அடைகிறனால வர ஒரு வகையான நோய். உடம்புல பல இடங்கள்ல, இப்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா மார்பகம், கர்ப்பப்பை, கர்ப்பப்பை வாய் போன்ற இடங்கள்ல வரலாம். ஆண்களுக்கு வந்து வாய்ப்பகுதியில, நுரையீரல் பகுதியில, அப்புறம் எல்லாருக்குமே வந்து வயிற்றுப்பகுதி, குடல் பகுதி, இது மாதிரி பல இடங்கள்ல புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரத்த புற்றுநோய்ங்கிறது தனியா இருக்கு. ஜென்ரலா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப புற்றுநோய் வந்து சாலிட் டியூமர்ஸ், அதாவது கட்டி வகையான புற்றுநோய், அதே மாதிரி ரத்த புற்றுநோய் ஹெமட்டலாஜிக்கல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். இதுல இந்த சாலிட் டியூமர்ஸ்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கட்டி, அது எல்லா விதமாகவும் தெரியும். ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது அது தனியா ஒரு கட்டியா தெரியாது, அது ரத்தத்துல கலந்துருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலா சொல்றது. காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒவ்வொரு வகையான புற்றுநோய்க்கு ஒவ்வொரு வகையான காரணங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து சிகரெட் புகையிலைனால பல வகையான புற்றுநோய்கள் வருது. சிகரெட் புகையிலை போன்ற பழக்கங்கள்னால பாத்தீங்கன்னா முக்கியமா வாய்ப்பகுதியில புற்றுநோய் வருது, நாக்குல வரக்கூடிய புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், குடல் புற்றுநோய், இதெல்லாம் வருது. அதே மாதிரி மது பழக்கத்தினால நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய், தொண்டையில வாயில வரக்கூடிய புற்றுநோய்கள், அப்புறம் மலக்குடல் புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்கள் மது பழக்கத்தினால வருது. இது மாதிரி புற்றுநோய் வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல வருது இல்லாம உணவு வகைகள்லயும் சில புற்றுநோய்கள் வருது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உணவு குழாய் புற்றுநோய், ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மலக்குடல் புற்றுநோய் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ரொம்ப நிறைய ஹோட்டல் சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடுனாலே நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா சில வகையான சாப்பாடுகள் இந்த ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ஃப்ரெஷ் ஃபுட் இல்லாத நம்ம வீட்டில் வந்து சமைக்கிற உணவு இல்லாம நிறைய வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஹோட்டல்ல இருந்து வாங்கி நம்ம குக் பண்ணி சாப்பிடுறது, இல்லை ரொம்ப நாள் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட்ஸ் இது மாதிரி சாப்பிடுறது, அப்புறம் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் ஒரு பாசிபிலிட்டி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு பாசிபிலிட்டி, இதனால குடல் வகையான புற்றுநோய்கள் அதெல்லாம் வருது. இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் மூலமா வர புற்றுநோய்கள். அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்காவே சில பேருக்கு வந்து லேடிஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு வகையான ஜெனட்டிக்கா, அதாவது வந்து அம்மா கிட்ட இருந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாம கர்ப்பப்பைய புற்றுநோய்கள் கூட சில வாட்டி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாம இந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாம சில வகையான புற்றுநோய்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மரபணு கோளாறுனால, அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவோம், அந்த மரபணு கோளாறுனால வரக்கூடிய புற்றுநோய்களும் இருக்குது. கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரேடியோ தெரப்பி அப்படிங்கிறது ஒரு வகையான எக்ஸ்ரே தெரப்பி. அந்த

0: எக்ஸ்ரே தெரப்பி வந்து ஜென்ரலாக இந்த சாலிட் டியூமர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வகையான கட்டி மாதிரியான புற்றுநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்குது.
1: ஸோ இத்தனை வகையான புற்றுநோய்களுக்கும் வந்து சிகிச்சை முறைகள் அப்படின்னு ஒன்று வந்துட்ருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய புற்றுநோய் அப்படின்னு எதையே சொல்லுவீங்க?
0: முக்கியமாக கவனிக்கக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில புற்றுநோய்களை வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை நிறுத்துறது மூலமாக தடுக்க முடியும். அது மாதிரி சில புற்றுநோய்களை வந்து நம்ம ஏற்கனவே வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து லேடிஸுக்கு வந்து மார்பக புற்றுநோய், அதாவது பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப 30 வயசுக்கு மேலே இருந்தே மகளிர் வந்து அவங்களாவே செல்ஃப் எக்ஸாமினேஷன், அவங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு உடம்புல வந்து மார்பகத்தில் ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. வெளியில இப்ப வாய்ப்பகுதியில தொண்டப்பகுதியெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறா ஒரு புண்ணோ இல்ல வந்து வெள்ளையா பேச்சஸ் மாதிரி தெரியும், இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா புற்றுநோயும் நம்ம முன்கூட்டியே வந்து கணிக்க முடியாது. ஆனா ஜென்ரலா இந்த மாதிரி மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய் கூட சில பேருக்கு வந்து ஒரு அப்நார்மலா ரொம்ப நாளா வந்து சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பவல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வந்து மோஷன் போறது, அது வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட் ப்ராப்பரா இருக்காது. சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை போகும், சில பேருக்கு அடிக்கடி வயிற்று வலி இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷியஸாக இருந்து கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்தும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்போமா?

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம்.
4: சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
5: இப்போ வந்து புற்றுநோய்கள் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் வந்து பல்வேறு வகையான புற்றுநோய்கள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு. கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன மாதிரி இருக்கும், இல்லை ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா ரெண்டுமே வந்து, கர்ப்பப்பை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எண்டோமெட்ரியம் ஆர் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய்னா செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பை முடிகிற இடத்துல தான் வந்து கீழே வந்து கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த ரெண்டுத்திலுமே வர புற்றுநோய் வந்து கொஞ்சம் வேற வேற வகையான வகைகள், ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் வேற வேறையான வகைகள் வரும். இந்த கர்ப்பப்பையில் வர புற்றுநோய்க்கு வந்து முடிஞ்ச உலக்கு இயர்லியாகவே வந்து கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த முழு கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ண முடியும். ஆப்ரேஷன் பண்ணி அந்த முழு கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சின்ன கட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக வந்து கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது ரேடியோ தெரப்பி தான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு புற்றுநோயிலையும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு புற்றுநோயிலுமே வந்து அதிகமான ரத்தப்போக்கு வருது, அப்புறம் வந்து அடிக்கடி வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிவயிறு வலி இருக்கலாம், பின் முதுகு வலி இருக்கலாம், அப்புறம் அடிக்கடி யூரின் போகிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இது மாதிரி வந்து கர்ப்பப்பை புற்றுநோயிலையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலையும் இந்த மாதிரி அறிகுறிகள் காமனாக வரலாம். அது மாதிரி வரப்ப கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அல்லது ஒரு புற்றுநோய் நிபுணரை கன்சல்ட் பண்ணி அது எந்த வகையான பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
5: ஏஜ் குரூப் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க?
6: சில வகையான புற்றுநோய்கள் வந்து ஏஜ் குரூப் வந்து கம்மியான வயசில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிம்ஃபோமா மாதிரி கேன்சர்லாம் வந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வரும். அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோயின்னு சொல்லி பார்த்தா எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், அது 20 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஆண்களில் வந்து வயது அதிகம் இருக்கவங்களுக்கு 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆண் உறுப்பு சம்மந்தப்பட்ட புற்றுநோய் வரலாம். இதை தவிர ரொம்ப காமனான ஏஜ் குரூப் வந்து இந்த நடுத்தர வயதில் உள்ள இந்த 20-60 இருக்கவங்களுக்கு தான் வந்து புற்றுநோய் ரொம்ப காமனாக வருது. குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது வந்து வாய்ப்பகுதி மற்றும் தொண்டைப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர். ஏன்னா ஆண்களுக்கு வந்து அதிக ஸ்மோக்கிங், புகையிலை பழக்கம்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த கேன்சர் ரொம்ப காமனாக வருது. இந்த 20-60 வயசில் ரொம்ப காமன். அதே மாதிரி நுரையீரல் புற்றுநோயும் காமன். பெண்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய கேன்சர் வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் ரொம்ப காமனாக வருது. அதுக்கப்புறம் லங் கேன்சர் ரொம்ப காமனாக வருது. குழந்தைகளுக்கும் சில வகையான புற்றுநோய்கள் வருது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, 10 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு சில வகையான மூளையில் வரக்கூடிய கட்டிகள், கிளையோமா, அதே மாதிரி மெட்ரோபிளாஸ்டோமா, எப்பண்டைமோமா மாதிரியான மூளையில் வரக்கூடிய கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றில் வரக்கூடிய கட்டிகள்னு பார்த்தோம்னா நெஃப்ரோபிளாஸ்டோமா, வில்ம்ஸ் டியூமர், இது மாதிரி கட்டிகள்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. இன்னொன்று குழந்தைகளில் ரொம்ப காமன் என்னன்னா ரத்த புற்றுநோய்கள், லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த புற்றுநோய்கள் குழந்தைங்களில் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய்களாக இருக்குது.
5: இப்போ வந்து எந்த புற்றுநோய் வந்து பார்த்துட்டோம்னா உடனடியாக கியூர் பண்ண முடியும்? முன்னாடி வந்து புற்றுநோயின்னு சொன்னோம்னா கியூர் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புற்றுநோய் வந்துருச்சுனாலே இது வந்து 100% கியூரபிள்ங்களா?
6: புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்தில் நம்மளுடைய ஊர்லையும் சரி, நிறையா நம்மளுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து புற்றுநோய் வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியாது,

0: புற்றுநோய் வந்தாலே மரணம் தான், கண்டிப்பா இறந்துருவோம் சொல்லி கூடிய பயம் வந்து இன்னைக்கும் கூட நம்ம மக்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட அதுக்கான சரியான விழிப்புணர்வு கண்டிப்பா இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புற்றுநோயை பற்றி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, எப்படி நம்ம ஊர்ல வந்து புற்றுநோய் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிட்டத்தட்ட 100-150 வருஷமா புற்றுநோய்க்கு பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகி இருக்கு. 1903 வருஷத்திலேயே வந்து மேடம் மேரி கியூரி அப்படிங்கிறவங்க நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, அவங்க வந்து புற்றுநோய் அந்த கதிரியக்கத்தை தான் அவங்க முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கதிரியக்கத்தை வந்து அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. முதல் முதல்ல லுக்கீமியா மாதிரியான நோய்களுக்கு அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அன்னிலிருந்து இன்று வரைக்கும் புற்றுநோய்க்கு கதிரியக்க சிகிச்சையில் வந்து பல வகையான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ரேடியோ சர்ஜரி புற்றுநோய்க்கான ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்றைக்கி கேன்சர் சர்ஜரி வந்து மினிமலிஸ்டிக்காக ஈவன் ரோபோட் யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு கூட சர்ஜரிஸ்லாம் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு. அதே மாதிரி கீமோதெரப்பி, இம்னோதெரப்பி, கீமோதெரப்பிங்கிறது நரம்பில் குளுக்கோஸில் கலந்து போடக்கூடிய ஒரு மருந்து. அது வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா எந்த ஜீனால் கேன்சர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஜீனை அழிக்கிறதுக்கான மருந்து டார்கெட் தெரப்பி, இம்னோதெரப்பிங்கிற மாதிரியான மெடிசின்ஸ் சொல்கிறாங்க. அந்த மெடிசின்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனைனால தான் கேன்சர் டெவலப் ஆகிருக்கு, இந்த மரபணு பிரச்சனையினால தான் அவங்களுக்கு கட்டி வளர்ந்துருக்குன்னா அந்த மரபணுவை கொள்கிற மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம இன்றைக்கி நிறையா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதனால் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டறிஞ்சா, முன்கூட்டியே கண்டறிஞ்சா 100% புற்றுநோயை குணப்படுத்த முடியும். கண்டிப்பா மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கான கொடுக்கப்படும் சிகிச்சை முறைகள், என்னென்ன வகையான புற்றுநோய்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து

0: பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சியில புற்றுநோய்களின் வகைகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, அது எந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, அதற்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
3: கோவை FM ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்க வேண்டியது என்னவென்றால், புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன, அது எப்படி வந்து அதோட அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். கண்டிப்பா வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து புகை பழக்கத்தை கண்டிப்பா விட்டுறணும், மது பழக்கத்தையும் கண்டிப்பா விட்டுறணும். புற்றுநோய்க்கான ரொம்ப முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சரியான உணவு பழக்கங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியும், பெரும்பாலான புற்றுநோயிலிருந்து நம்மளால நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஆனா அதை மீறியும் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகையான புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு வகையான அறிகுறிகள் இருக்கு. அது உங்களுக்கு ஏதாவது வர மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டரை வந்து அணுகுங்க. புற்றுநோய்க்கு இன்னைக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, ஏர்லியா கண்டுபிடிச்சா கண்டிப்பா வந்து கேன்சர் அப்படிங்கிற பயப்படவே தேவையில்லை, நல்லா குணப்படுத்திட்டு நல்லா வாழலாம். பல பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் இருந்தும் கூட அதுல இருந்து முழுமையா குணமடைஞ்சு அவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி.
2: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் குறித்து நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் இதை சார்ந்த நிறைய தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர் பொறுத்திலே நிகழ்ச்சி வரும் என்று சொல்லிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேயர்களே.
0: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மதியலை 999 KHz-இல் நேரம் 3 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

கேட்ட பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் தொடர்வது அமைதிப்படை திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்ட பாடல் ராசையா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி பாடிய பாடல் கேட்டோம். நேயர்கள் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:26. திரை இசையில் தொடரும் பாடல் கல்கி திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியது.

கேட்ட பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. திரை இசையில் தொடரும் பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

திரையிசையில் கேட்ட பாடல் பிரியமுடன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தித்திக்கிதே திரைப்படத்திற்காக சுஜாதா மோகன் பாடியது.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு RR Creations இன் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம்.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள், இப்பொழுது ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
4: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
3: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனிய ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
4: அதுக்கு

0: எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
1: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டு பற்றி மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
0: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
1: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
0: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதைய மறந்துடுறீங்களே.
1: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி, தவறுதான் செல்லம்மா. ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்து விடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பார். வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ், வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே. சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்புடாரம்தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பலோட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சு நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேச போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்க போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடங்க

0: பரபரப்பாக பேசப்படுகிறது.
1: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
1: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருவோம். கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளை ஆதிக்கும் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
1: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
3: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
1: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீல மேகத்தை. அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
4: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
1: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதை பதைக்கிறீர்கள்?
5: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
1: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்து விட முடியும்?
5: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
1: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
3: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியிலிருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
4: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
3: இதை பிடியுங்கள். இந்த கடிதத்தை இவ்விளாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
1: ஓ அப்படியா, பார்க்கலாம். இருட்டிவிட்டது, வாருங்கள் முதலில் வீட்டிற்கு போகலாம்.
5: இல்லை ஐயா, இல்லை, தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
4: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
3: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
6: சித்து நெல்லுங்கோ.
1: தாங்கள் யார்?

0: எப்படி தங்களுக்கு தெரியும்?
1: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன்னு சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி அங்கர் ஆத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி அங்கார கடுமையா கண்டிச்சதை கேட்ட நீங்க அவருக்கு நம்மளால எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே வாக்கிலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா? அது சரி, நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
1: உங்களோட உடை, முறுக்கின மீசை, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதினு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
0: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
1: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
0: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
1: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில்ல அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
0: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
0: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன்? திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நமையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
2: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
3: இந்தா மச்சான் தண்ணி. என்ன, ஒரே அலுப்பா வந்திருக்க?
2: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே? ஆமா அடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு, இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு.
3: பொழுது விடுஞ்சா அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: அது என்ன அப்படி சொல்லுதே? அரக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் முடி, அதிகார வர்க்கம் முடி.
3: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே, பாக்குறேனே.
2: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
3: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒண்ணு செஞ்சுக்க முடியாதுன்னு.
2: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கணும் இல்லையா பாரு.
3: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
2: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
3: அவரோட சாமர்த்தியம்.
2: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமா? அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
3: இது பிரெஞ்சுக்காரங்க தேசம். உன் பாச்சா இங்க ஒன்னும் பலிக்காதுன்னு.
2: அடியே, பாரதியார அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறனா என் வேலையா போயிருமே.
3: பெரிய வேலை. பிச்சாத்து வேலை மச்சான். நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு, பேசாம இந்த ஒன்னே

0: இருந்தால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு
1: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல உனக்கு.
2: அண்ணா அண்ணா.
3: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா வா. நலந்தானே?
2: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்னென்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்போ வந்தேன்?
3: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடே அப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தயவால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
2: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
3: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
2: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
3: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
2: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்னை பார்த்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
3: அப்படியா?
2: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
3: என்ன, மண்டையம் அண்ணா ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
2: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
3: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
2: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
3: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள். தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள். வங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
4: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
3: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களுக்கு எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
5: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
3: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
4: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே இருந்து ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
3: கேட்கையின் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும் சிரிக்கட்டும் சிரிக்கட்டும் சிரிக்கட்டும்.
6: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. இந்த பாரத நாடு இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.

0: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
1: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
0: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
2: கவலைப்படாதீரும் பாரதியாரே, ஆயிரம் பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுமே.
0: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
3: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்னு இருக்கா? ஓய், உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, நீ இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
4: ஆட்டோண்ணா.
5: வணக்கம் ஐயா.
0: யார்? கனக சுப்பிரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
5: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
0: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்பத் தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியோ மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
5: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
0: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்ல வேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
5: இந்தாருங்கள்.
0: என்னை மணந்தார், இறந்தார், என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
5: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
5: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன் தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
5: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
6: வாங்க, வீட்டுல எல்லாரும் நலந்தானே?
5: ஆமாம் அம்மா.
0: செல்லம், நம் கனக சுப்பிரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுத போகிறார் பார்.
6: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனத்தை கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
0: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லம்மா, என்ன விஷயமாக வந்தாய்?
6: சாப்பிட வரீங்களா?

0: போடட்டுமா?
1: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
0: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
1: பால் பாயாசமா? பேஷ் பேஷ், இரண்டு இலைகள் போடு. சுப்ரத்தினமும் இலை இலை பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
0: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
1: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
0: அத்தோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
1: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
0: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியே கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
1: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ பொருள்கள் கிடைத்தாலோ அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
0: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
1: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள். அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
0: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்கம் வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாருங்க. பாட்டும் படிக்கிற
1: பாவம் வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
0: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
1: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
0: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
1: அப்படியானால், அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
0: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருறது இல்ல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அத அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
1: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
0: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
1: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
0: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோபம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
1: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம், நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதி யார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி தெல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம், என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திருப்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்கே வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் தான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட. இவர் எங்க போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
3: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா?
2: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்லை. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கூலைக்கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
2: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கும் எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
3: அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களே.
2: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: இங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
2: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
3: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி. அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ?
0: நாங்க போயிட்டு வரோம். சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல். மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
2: ஆகட்டும், அப்படியே வரேன்.
3: சரி மணி, நாங்க போயிட்டு வரோம். மணி,
4: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, பாவேஸ்வரர்களே, வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
5: அப்படியா? ஆமா, பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
4: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
6: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
4: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
6: அது பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று. குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
5: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
6: ஆமாம்,
5: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
7: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
4: யார், பாரதி யாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
7: என்னென்ன செய்வது, உங்கள் பலத்தின் பேரில்தான்.

0: தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
1: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
0: எங்கே போனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
2: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
0: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
2: போய் பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா. உண்மைதான்.
1: ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
0: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
3: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். குவளைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
4: இந்த போலீஸ் சூப்பரண்ட வர சொன்னேன், இன்னும் காணுமே.
5: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
4: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
5: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
4: நோ நோ நோ, அது போதாது. அவங்கள இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
5: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
4: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்கள வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
5: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
4: ஒய் ஏமேன்,
5: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவரு இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
4: நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகையில வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
5: எஸ் சார்.
4: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
5: இந்த பாரதி, பாவேஷ் ஐயரு, அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனிய பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
4: குட், ஐ வில் சீ டு இட்.
6: யாரு? கோளை சாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
7: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
6: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
7: சௌக்கியம்தான்.
6: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மத்த சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
7: அதை ஏன் கேக்குறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்தியா பத்திரிகை நின்னு போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களை எல்லாம் திருநெல்வேலி பக்கத்துல உள்ள கடையத்துல போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
6: அப்படியா சமாசாரம்? நல்ல, உங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது. அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்.
7: ஆ, வரும் வரும் நிச்சயம். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
6: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
7: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.
0: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் நிற்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
8: தெரியும் தெரியும். நீங்க தான் புரட்சி

0: பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
1: ஏன்
0: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
2: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
0: உண்மைதான், உண்மைதான். ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
2: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
0: வாயன்னா வரதை விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க. முதல்ல கிளம்புங்க.
2: பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம், அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும், வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
3: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போல இருக்குதே, இந்த கர்ஜிக்கிறான். ஐயோ,
2: ஓய் ஏட்டு, நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
0: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாசம் சம்பளம் வேணுமே.
3: வாயா போலாம்.
2: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பராசக்தி, பராசக்தி, அவள் பார்த்துக் கொள்வாள். கோளைக்கண்ணா, நீயும் சன்னிக்கே குடி வந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
4: அண்ணா, புதுவேல நீங்க இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும், ராமன் இல்லாத அயோத்தி போலையும், நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துண்ணா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலை வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துவிட்டேன்னா, இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேனா, பிரியவே மாட்டேன்.
2: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
4: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேன்ண்ணா, மன்னி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
2: என் குழந்தைகள்? ஆ, தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகி விட்டது.
4: அப்படியா?
2: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்று விட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கே அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ள போகிறானாம்.
4: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருனா? அது சரி, நீங்க இப்போ ஆபீஸை விட்டு ஆத்துக்குத்தானே போயிட்டு இருக்க?
2: ஆமாம்.
4: ஆமா, பஸ்ஸில் போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
2: பஸ்ஸில் தானே? ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
4: என்ன?
2: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
4: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பேள்.
2: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
4: அதுக்கு சொல்லலன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சுக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமாண்ணா.
2: குடும்பம் தானே, என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன். நீயும் வருகிறாயா?
4: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான்

0: பிறர்க்கரிய பாக்கியம் பெற்றவனா வேணா?
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு. அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
0: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேண்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா? மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
1: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்று தான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
1: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநசியில் வெளியே செல்ல முடிகிறதோ, அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, கோளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர் இந்த நாட்டின் சொத்து.
0: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்க.
2: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
2: சென்று வாருங்கள்.
3: கோளைக்கண்ணரே, கோளைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
0: என்ன, நிஜமாவா?
3: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
0: பயப்படுகிறார்கள்.
4: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களைத்தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
5: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே.
2: நாட்டுக்கு உடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
4: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
5: நல்ல வேலை, நம் கோளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
4: கோளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை
3: இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே செய்துவிட்டாள்.

0: ಬಾಳೆ.
1: இனி சென்னை கடற்கரை, அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் துண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
2: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில், பாரதியார் காலத்தில் நாமும் நானும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா? பெருமை அல்லவா?
3: ஆமாம், ஆமாம்.

0: ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில், பாரதியார் காலத்தில் நாமும் நானும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா? பெருமை அல்லவா?
1: ஆமாம், ஆமாம், வாருங்கள், வாருங்கள். அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல் நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா?
1: அண்ணா, கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதீங்கடா, எங்க நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுந்துடுவேண்டா, தேறி எழுந்துடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே. என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான் என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
3: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
0: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது, வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லை. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு, பாடு.
4: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின்.
0: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்.
6: பாரதி,
7: பாரதி.

0: நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கான இந்த கதி பாருங்க அண்ணா அண்ணா அண்ணா. பராசக்தி
1: பராசக்தி
2: பராசக்தி
1: பராசக்தி
2: பராசக்தி பராசக்தி.
3: நேயர்கள், இதுவரை ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், இசை எம் கந்தசாமி, அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 5 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். முதலாவதாக காளி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் ஜானகி ஐயர் பாடிய பாடல் கேட்கலாம்.

கேட்ட பாடல் மன்மதன் அம்பு திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் பிரியா ஹேமேஷ் பாடியது. நேரம் 5:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

கேட்ட பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் பாடியது. நேரம் 5:34. திரை இசையில் தொடரும் பாடல் சேதுபதி. திரைப்படத்திற்காக சித்ரா ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்கலாம்.

அன்பே சிவம் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டீர்கள். திரை இசையில் அடுத்து வரும் பாடல் இசை திரைப்படத்திற்காக கார்த்திக் சின்மயி தேவா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். முதலாவதாக இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 முல்லைவனம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானி சாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம். 8:30 ரேடியோ ரிப்போர்ட். புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கை இடம்பெறும். நேர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7:00 மதுரை கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விருப்புதே. நாளை காலை 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல். காலை 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். நாளை காலை 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் நாளை சுகன்யா சமிருத்தி யோஜனா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரண்டு 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகளும் அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். மாலை 5:30 திரை இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். நாளை மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முல்லைவனம். இரவு 7:25

உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில், வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், நாளை 11:00 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாமாலை. பாமாலையில் முதலாவதாக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: மற்றவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான்.
0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
4: மருமகளே,
5: என்னம்மா?
4: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
5: அதாவது?
4: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
5: அப்ப கொடுக்கல் வாங்க.
4: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
5: ஓ,
4: அதாவது யூபிஐல இருந்து.
5: அப்படியா?
4: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
5: அது என்னம்மா?
4: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.

0: வேற அம்மா.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
0: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த

0: இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு, குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் டூ சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு, வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆள்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில், உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில்

0: பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले।
1: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: இங்கு கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: அதாவது
5: சரியா தொடங்குங்க.
6: ஆகாஷ்வாணி.
7: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 6:42. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி முல்லை வனம். நிகழ்ச்சியில் முதலாவதாக உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல், ஜென்சி வாணி ஜெயராம் பாடியது.

கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. முல்லைவனம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

கேட்ட பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. தொடரும் பாடல் பிரியா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது முல்லை வனம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: இதைப்பத்தி நாலேஜ் இல்ல. அப்போ வந்து இதெல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு, அம்மாட்ட கொண்டு போய் திருப்பி காமிக்கணும், பாருங்க இவ்வளவு வேதை நான் பார்த்தேன் அப்படிங்கறக்காக எடுத்துட்டு வந்து ஃபார்ம்ல ஒர்க் பண்ற அக்காட்ட கொடுத்தேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், ஆனா இப்ப பார்த்தது இல்ல அப்படின்னு. அப்ப யார்கிட்ட கேட்டாலும் இதெல்லாம் நான் அப்ப பாத்திருக்கேன், இப்ப நான் பார்த்தது இல்ல இல்லைங்களா, இதெல்லாம் நான் சின்ன வயசு சாப்பிட்டுருக்கேன். அப்ப நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லைன்னா என் குழந்தைக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்க போறேன், இதெல்லாம் கிடைக்குமா, என் குழந்தை இதெல்லாம் பாக்குறக்கான வாய்ப்பாவது இருக்குமா அப்படின்னா இல்ல. அப்பதான் என்னோட விதை பயணம் ஸ்டார்ட் ஆச்சு.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள்.

0: நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. கார்த்திகேயன்.
1: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா August 1-7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதாராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20-30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 தேதி வரை நியாய விலைக் கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள்

0: வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக

0: ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தி அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றனர். பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவனனுக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக்கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. சிறுதானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் கீழ்காணும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவையாவன: பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்றவையாகும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9488518268. கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினை ஒட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி வரும் 10/8/2026 முதல் 12/8/2026 வரை அந்தியூர் வனக்கோயில் அருகில் உள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து முக்கிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கும் தகவல்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவமனை வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் 0421224858524.

நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: ആകാശവാണി എഫ് എം 103 കോയമുത്തൂർ.
1: ஏரும் ஊரும்
0: இன்றைய நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: வணக்கம் நேயர்களே. விவசாயிகள் அதிக லாபம் பெற வேண்டும் என்றால் அதிக மகசூல் பெற வேண்டும். இந்த அதிக மகசூலுக்கு அடிப்படை விதைகள். விவசாயிகள் பயன்படுத்தும் ஒவ்வொரு விதையும் நல்ல முளைப்பு திறனும் வீரியமும் கொண்டிருத்தல் வேண்டும். வீரியமான விதைகளே விரைவில் முளைத்து வாளிப்பான செடிகளை உருவாக்கி அனைத்து நோய் எதிர்ப்பு சக்திகளையும் தாங்கி வளர்ந்து நல்ல முறையில் காய்பிடித்து அதிக விளைச்சல் தரக்கூடியது. விதை தரத்திற்கு உத்தரவாதம் தருவது விதை சான்று நிறுவனமாகும். விதை உற்பத்தி தரக்கட்டுப்பாட்டுக்கு என்று சட்டப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட முறையே விதை சான்றளிப்பு. விதை சான்று பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. விதைகளை முளைப்பு சோதனைக்கு உட்படுத்தி சோதனை முடிவுகளை கொண்டு சான்று அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இவ்விதமான சோதனை விதை உற்பத்தி பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வின் போது வயல் தரம் மற்றும் விதை தரம் குறித்து பரிந்துரைக்கப்பட்ட தரம் இருந்தால் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளுக்கு சான்று அளிக்கப்பட்டு சான்று அட்டைகள் பொருத்தப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. விவசாயிகள் சான்று அட்டைகள் பொருத்தப்பட்ட சான்று செய்த விதைகளை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம். மேலும் விவசாயிகள் தங்கள் கைவசம் உள்ள விதைகளை விதைக்கும் போது அந்த விதைகள் சரியான முளைப்பு திறனுடையவைதானா என பரிசோதித்து விதைக்க வேண்டும். உளுந்து, பாசிப்பயிறு, சோளம் போன்ற பயிர்களுக்கு 75%, நெல்லுக்கு 80% முளைப்பு திறன் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். விதை சான்றிதழ் என்பது விதைகளின் தரம் மற்றும் மரபணு தூய்மையை உறுதி செய்கிறது. இது தொடர்ச்சியான ஆய்வுகள், சோதனைகள் மற்றும் ஆவணப்படுத்தலை உள்ளடக்கியுள்ளது. இந்த சான்றிதழ் வழங்கும் செயல்முறை பொதுவாக அரசாங்க முகமைகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கும் அமைப்புகளால் மேற்கொள்ளப்படுகிறது. விதை சான்றளிப்பதன் முக்கிய நோக்கங்களாக விவசாயிகளுக்கு உயர்தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்கிறது, விதைகளின் மரபணு தூய்மையையும் ரக அடையாளத்தையும் பேணுகிறது, விதைகள் மூலம் நோய்கள் மற்றும் பூச்சிகள் பரவுவதை தடுக்க முடியும், விதை தர உறுதிப்படுத்தலுக்கான நம்பகமான அமைப்பை வழங்குவதன் மூலம் நியாயமான வர்த்தகத்தை எளிதாக்கலாம், சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் சுமார் 20% வரை மகசூல் அதிகரிப்பையும் பெறலாம். சான்றளிப்பு செயல்முறையில் கள ஆய்வுகள், ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் ஆவண மதிப்பாய்வு ஆகியவை அடங்கும். சான்றளிப்பு செயல்முறையில் தேர்ச்சி பெறும் விதைகளுக்கு அவற்றின் தரத்தையும் நிறுவப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்குவதையும் குறிப்பிடும் சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை வழங்கப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்த தகவல்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் பற்றி பார்ப்போம். விவசாயத்தில் முக்கியமான இடுபொருள் விதைன்னு உங்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பயிர் சாகுபடியில் தரமான விதையின் முக்கிய பங்கு வகிக்கிறது. தரமான விதையினை பயன்படுத்துவதன் மூலம் 10-15% வரை அதிக மகசூல் பெற முடியும். தரமான விதை என்பது அதிக முளைப்பு திறன், அளவான ஈரப்பதம், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் உரம் மற்றும் இனத்தூய்மையுடைய விதைகளாகும். இந்த தரமான விதை உற்பத்தியில விதை சான்றளிப்பு நடைமுறைகளை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அரசினால் வெளியிடப்பட்ட பயிர் ரகங்களில் உயர்தரமான விதைகளை உற்பத்தி செய்து சான்றளிப்பின் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்க செய்வதே விதை சான்றளிப்பின் முக்கிய நோக்கமாகும். விதை உற்பத்தி வந்து உணவுக்காக உற்பத்தி செய்யப்படும் தானிய மாதிரி இல்லாம பிரத்யேகமா உற்பத்தி செய்யப்பட்டு தரமான விதைகளா விவசாயிகளாக உங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. விதை உற்பத்தியில 4 நிலைகள் உள்ளது. அதுல கரு மற்றும் வல்லுநர் நிலை வந்து அந்த பயிர் ரகத்தை வெளியிடப்பட்ட பல்கலைக்கழகமோ அல்லது அந்த நிறுவனமோ வெளியிடும். ஆனா ஆதாரம் மற்றும் சாந்து விதை உற்பத்தியில விவசாயிகளால நீங்களும் ஈடுபடலாம். அதற்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதற்கு முதலில் நாம விதை உற்பத்தி செய்யும் விதை பண்ணையை வந்து பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விதை பறிக்கைக்கும் பதிவு கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். மேலும் வயலாய்வு கட்டணம் மற்றும் விதை பகுப்பாய்வு கட்டணமும் செலுத்த வேண்டும். இது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும். விதை பறிக்கையை வந்து அதற்குரிய இணையதளத்துல பதிவேற்றம் செய்த பின் அதன் 3 நகல்களை வந்து விதை சான்று உதவி இயக்குநரிடம் வந்து நாம சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு விதை பறிக்கையின் பின்பக்கமும் விதை பண்ணையோட வரைபடம் இருக்கணும். அதனுடன் மூல விதையின் சான்றட்டைகள் மற்றும் விற்பனை ரசீது இணைக்கப்பட வேண்டும். ஒரு விதைப்பறிக்கையில வந்து அதிகபட்சம் 25 ஏக்கர் பதிவு செய்யலாம். விதைத்த 35 நாட்கள்

அல்லது பயிர் பூக்கிறதுக்கு 15 நாட்கள் இவற்றில் எது முன்னதோ அதற்குள்ளே வந்து நம்ம விதைப்பண்ணையை பதிவு செய்ய வேண்டும். நெல்லுக்கு மட்டும் பயிர் பூப்பதற்கு 15 நாட்கள் வரை பதிவு செய்யலாம். ஒரே பயிர் மற்றும் ரகமாக இருந்தால் விதைப்பண்ணையின் இருவேறு பகுதிகளில் இருந்தால், 50 மீட்டருக்கு அதிக இடைவெளியில் இருந்தாலோ, விதைப்பு நாள் 7 நாட்களுக்கு மேலே வித்தியாசப்பட்டாலோ தனித்தனியான விதைப்பறிக்கையை நாம் பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட விதைப்பண்ணையை வந்து வயலாய்வு செய்ய அந்த பகுதியின் விதைச்சான்று அலுவலர் வந்து வருவார். இது வந்து 2 அல்லது 3 முறை வருவார். குறிப்பாக தன்மகரந்த சேர்க்கை பயிருக்கு 2 முறையும் அயல்மகரந்த சேர்க்கை பயிருக்கு 3 முறையும் வருகை செய்வார். அப்பொழுது உற்பத்தியாளராகிய நீங்களோ அல்லது உங்கள் பிரதிநிதியாகிய யாரோ ஒருவரோ வந்து வயலாய்வின் போது விதைச்சான்று அலுவலருடன் செல்ல வேண்டும். விதைச்சான்று அலுவலர் வந்து முதல் வருகையின் போது விதை ஆதாரம் மற்றும் பயிர் விலகு தூரம் சரியாக உள்ளதா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்வார். விதை ஆதாரம் வந்து தவறான தெரிய வந்தால் வந்து விதைப்பறிக்கையை தள்ளுபடி செய்வார். விதைப்பண்ணையின் பரப்பளவை அடுத்ததாக ஆய்வு செய்வார். அப்போ நம்ம விதைப்பண்ணை எவ்வளோ பரப்பளவு பதிவு செஞ்சோமோ அந்த பரப்பளவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது 20% அதிகமாக இருந்துச்சுன்னா விதைப்பண்ணையை வந்து தள்ளுபடி செய்வார். ஆனால் பரப்பளவு வந்து 20% உள்ளே இருந்தால் விதை ஆதாரம் கேட்காமலே கூடுதல் பரப்புக்குரிய கட்டணத்தை மட்டும் நாம் செலுத்த வேண்டும். முதல் மற்றும் 2ஆம் வயலாய்வின் போது பயிர் விலகு தூரம் சரியாக உள்ளதா, கலவன்கள், குறுத்தறிவிக்கப்பட்ட நோய் தாக்கிய பயிர்கள், களை விதை பயிர்கள் ஆகியன வந்து அளவுக்கு அதிகமாக உள்ளதா அப்படிங்கிறத வந்து விதைச்சான்று அலுவலர் வந்து ஆய்வு செய்வார். அப்படி உங்களுடைய விதை வயலின் தரத்தை உறுதி செய்த பின்னர் தான் இறுதி வயலாய்வின் போது மகசூல் கணிப்பு எடுத்து அதுக்கப்புறமா அறுவடைக்கு அவர் அனுமதிப்பார். நிர்ணயிக்கப்பட்ட வயல் தரத்தை வந்து பேண வேண்டியது விதை உற்பத்தியாளராகிய உங்களுடைய கடமை. விதை வயலின் தரம் வந்து குறைந்து தள்ளுபடி செய்யப்பட்டால் விதை உற்பத்தியாளர்கள் வந்து மறு ஆய்வு கோரலாம். தன்மகரந்த சேர்க்கை பயில்களுக்கு மட்டும்தான் விதைக்கு மறு ஆய்வுகள் அனுமதிக்கப்படும். அப்படி மறு ஆய்வுக்கு செய்யணும்னா தள்ளுபடி செய்யப்பட்ட 10 நாட்களுக்குள்ள 75% விதை சான்று கட்டணம் செலுத்தி விதைச்சான்று துணை இயக்குநரை அணுகி மறு ஆய்வுக்கு அனுமதி பெறலாம். அடுத்ததாக விதை உற்பத்தியில கலப்பினை தவிர்க்க உற்பத்தியாளர்கள் கையாள வேண்டிய முறைகள் பற்றி பார்ப்போம். விதை பயிர்னா எல்லா செடிகளும் ஒரே மாதிரியாக ஒரே குணாதிசயங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். இதனால் செடிகள் வந்து ஒருமித்த பூத்தல் மற்றும் சீரான மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு விதைப்பிடிப்பு அதிகமாகும். தரமான விதை உற்பத்தியில வந்து கலவன்களை வந்து உரிய நேரத்தில் தகுந்த முறையில் நீக்கினால் மட்டுமே விதையோட இன தூய்மையை நம்மளால பேணி காக்க முடியும். விதை உற்பத்தியின் போது விதை பயிரின் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட பயிர்கள், பிற ரக பயிர்கள் ஆகியவை விதை உற்பத்தி வயலில் இருந்தால் அவற்றை கலவன் என்கிறோம். இவை விதை பயிரின் இன தூய்மையை பாதிக்கும் என்பதால் பயிர் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள், அதாவது பூக்கும் பருவத்திற்கு முன்பு, பூக்கும் பருவத்தின் போது, காய் பிடிக்கும் போது, அறுவடைக்கு முன், விதை பயிரில் இந்த குணாதிசயங்களிலிருந்து வேறுபட்ட பயிர்கள், அதாவது செடிகளின் உயரம், இலை, தண்டு, பூக்கள் இவற்றோட நிறம் அல்லது அதனுடைய வடிவம் இவற்றை வந்து நம்ம பயிரிடப்பட்ட ரகங்களிலிருந்து வேறுபட்டிருந்தா அவற்றையெல்லாம் கலவன்கள் என்று அதை நீக்கிவிட வேண்டும்.

0: கேட்கலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
5: ஏறும் ஊரும்
3: சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் தகவல்கள்.
6: சான்று செய்யப்பட்ட விதைகளை அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை மையங்களிலிருந்து மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் விதை வாங்கும் போது அனைத்து மூட்டைகளையும் ஒரே ரகமாக உள்ளனவா என கவனித்து வாங்குதல் வேண்டும். அது தவிர 2 அல்லது 3 ரகங்களுக்கு மேலே வாங்கும்போது அவைகளை தனித்தனியே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். குறிப்பாக நாற்று விடுவது அல்லது விதைப்பிற்கு முன்பு ரகங்கள் வந்து கடந்து விடாமல் இருக்க வெவ்வேறு தினங்களில் மற்றும் இடங்களில் நாற்று விட்டோ அல்லது விதைப்போ செய்ய வேண்டும். நடவு முடிந்து அல்லது விதைப்பு முடிந்து மீதமாகும் நாற்றுக்களையோ விதைகளையோ உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். விதை உற்பத்தி பணியில் ஈடுபடுற அனைத்து தொழிலாளர்களுக்கும் ரகங்கள், அதோடைய குணாதிசயங்கள் மற்றும் கலப்புனா என்ன, இதையெல்லாம் புரியும்படி எடுத்து கூறுதல் வேண்டும்.

களவன் நீக்கும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு அந்த ரகத்தின் முக்கிய அம்சங்களை கூறி அடையாளம் காண்பிக்க வேண்டும். அதே மாதிரி பயிரிடப்பட்டிருக்கும் ரகத்திலிருந்து வேறுபட்டிருக்கும் களவன்களையும் அடையாளம் காண்பிக்க வேண்டும். குறிப்பா இந்த களவன் அகற்றுதல் பணியை வந்து காலையில 7 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் மட்டுமே செய்ய வேண்டும். ஏனெனில் அதிகமான சூரிய வெளிச்சம் நேரடியாக பயிரின் மீது விழும்போது களவன்கள் வந்து எளிதாக அடையாளம் காண முடியாது. அகற்றப்பட வேண்டிய களவன்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ரகங்களை வந்து தனித்தனியே அறுவடை செய்து கதிரெடுத்து காய வைக்க வேண்டும். மேலும் கதிரெடுக்கப்படும் இடம், விதைகளை காய வைக்கும் களம் இவற்றையெல்லாம் முழுமையாக சுத்தம் செய்து அதன் பின் பயன்படுத்த வேண்டும். நன்கு காய வைத்த விதைகளை புதிய சாக்குப்பைகளில் மட்டுமே சேமித்து வைக்க வேண்டும். மூட்டைகளின் மேல் ரகத்தினை தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். பல ரகங்கள் உள்ள நிலையில் மூட்டைகளை ரகவாரியாக தனித்தனி அறையில் வைத்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செய்த விதைகளை சுத்திகரிப்பு செய்ய உரிய படிவத்தில் சுத்திகரிப்பு அறிக்கை கோரி விதைச்சான்று அலுவலருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு அறுவடை முடிந்ததும் விதைகளை நன்கு காய வைத்து முன் சுத்திகரிப்பு செய்து உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை தயார் செய்ய வேண்டும். அறுவடை முடிந்த 3 தினங்களுக்குள் கண்டிப்பாக முதல் காய்ச்சல் போட்டுவிட வேண்டும். இல்லையேல் முளைப்பு திறன் பாதிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இறுதி வயலாய்வு நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் வயல்மட்ட விதைகள் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருப்பு வைக்கப்பட வேண்டும். அதேபோல் பதர், வைக்கோல், தூசி முதலியவற்றை தூற்றி நன்கு முன் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அவ்வாறு சுத்திகரிப்பு செய்யாவிட்டால் இயந்திர சுத்திகரிப்பின் போது கழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விதைச்சான்று அலுவலர் அறுவடை முடிந்த வயல்மட்ட விதைகளை நன்கு காய வைக்கப்பட்டுள்ளதா, நன்கு முன் சுத்திகரிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்வார். இவை திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே சுத்திகரிப்பு அறிக்கை வழங்குவார். பிறரக களவன்கள் அதிகமாக இருந்தாலோ, பிற பயிர் விதைகள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு 2 மடங்குக்கு அதிகமாக இருந்தாலோ விதை சுத்திகரிப்பு அறிக்கை வழங்கப்பட மாட்டாது. உற்பத்தியாளர் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் நிலையில் அவ்விதை குவியலில் ஒரு முன்மாதிரி எடுத்து அதுக்கு விதை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பப்படும். விதை பரிசோதனை நிலையம் முடிவும் அவ்வாறே பெறப்பட்டால் விதை குவியல் வந்து மறுத்தொதுக்கப்படும். அரசு அங்கீகாரம் பெற்ற சுத்திகரிப்பு நிலையத்தில் மட்டுமே விதை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இறுதி வயல்நாள் நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் வயல்மட்ட விதைகள் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு தாமதமானால் தாமத கட்டணம் செலுத்தி விதைச்சான்று உதவி இயக்குநரிடம் சிறப்பு அனுமதி பெற்றே விதைகளை சுத்திகரிப்பு நிலையம் கொண்டு வர வேண்டும். சுத்திகரிப்பு செய்யும் முன்பு சுத்திகரிப்பு இயந்திரத்தை முழுமையாக சுத்தம் செய்தல் வேண்டும். இதனால் இனக்கலப்பை தவிர்க்க முடியும். சுத்திகரிப்பு இயந்திரம் இயக்கப்பட்டு முதலில் வெளிவரும் விதைகளில் 1/2 முதல் 1/2 மூட்டையினை வந்து விதைக்காக பயன்படுத்தாமல் கழிவு விதையுடன் சேர்த்து விட வேண்டும். சுத்திகரிப்பின் போது வயல்மட்ட விதைகள் அதிக அளவில் கீழே சிந்தாமல் கவனத்துடன் பணி செய்தல் வேண்டும். அவ்வாறு சிந்தப்படும் விதையினை கழிவு விதையுடன் சேர்த்து அகற்றுதல் வேண்டும். இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றினால் விதையில் கலப்பினை தவிர்க்க முடியும். அடுத்தபடியாக சுத்திகரிப்பு செய்யப்பட்ட விதைகளின் மாதிரியை எடுத்து விதைச்சான்று அலுவலர் விதை பகுப்பாய்விற்காக விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்புவார். விதை குவியல், அதற்குரிய முளைப்பு திறன், புறத்தூய்மை மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவு இருக்க வேண்டும். அந்த அனுமதிக்கப்பட்ட அளவிலிருந்து குறைவாக இருந்தால் என்றால் அது விதையாக அனுமதிக்கப்படாது. எனவே பகுப்பாய்வு முடிவு பெற்ற 15 நாட்களுக்குள் உற்பத்தியாளர் விதை குவியல் வந்து அந்த பகுப்பாய்வில் தேறவில்லையானால் மறுமாதிரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். புறத்தூய்மை மற்றும் ஈரப்பதத்தில் தேறவில்லை என்றால் காய வைத்தும் மறுசுத்தி செய்தும் மறுமாதிரி எடுக்கப்பட வேண்டும். ஆனால் பிறரக களவன் மற்றும் இனத்தூய்மையில் தேறாவிடில் மறுமாதிரி எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. மறுமாதிரியில் தேறிய ஒரு விதை குவியலுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யையில் முதல் பகுப்பாய்வு நாளிலிருந்து 9 மாதம் என காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். பகுப்பாய்வில் தேறிய விதை குவியலுக்கு பகுப்பாய்வு நாளிலிருந்து 2 மாதத்திற்குள்ளும் மற்றும் இனத்தூய்மை பரிசோதனை நாளிலிருந்து 1 மாதத்திற்குள்ளும் சான்றட்டை பொருத்தப்பெற வேண்டும். நீல நிற சான்றட்டைகளின் எண்ணிக்கை 5க்கு மேல் இருந்தால் விவரங்களை அச்சிட்டே பொருத்த வேண்டும். ஆனால் ஆதார நிலை விதைக்கான வெள்ளை நிற சான்றட்டை 1 இருந்தால் கூட விவரங்களை அச்சிட்டே பொருத்த வேண்டும். சான்றட்டை பொருத்துகையில் ஓப்பல் பச்சை நிறத்தில் உள்ள உற்பத்தியாளர் அட்டையும் பொருத்தப்பட வேண்டும். இந்த உற்பத்தியாளர் அட்டையில் உற்பத்தியாளர்கள் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். உரிய காலத்திற்குள் சான்றட்டை பொருத்த இயலாத நிலையில் சிறப்பு அனுமதி பெற்று உறுதியாக்க மாதிரி எடுத்து அதன் பின்னுக்கு பகுப்பாய்வு செய்து அந்த நாளில் இருந்து காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு சான்றட்டை பொருத்தப்படும். இதற்காக தாமத கட்டணமாக ₹100, விதை பரிசோதனை கட்டணமாக ₹80 செலுத்த வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் தமிழ்நாடு விதைச்சான்று துறையினரால் தரமான விதைகள் என்று சான்று செய்யப்படுகிறது. இதற்கு 9 மாதங்கள் என காலக்கெடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி
சான்று விதை உற்பத்தி செய்து

0: விவசாயிகள் அதிக லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.
1: விதை சான்றளிப்பு என்பது விதை உற்பத்தி மற்றும் தரத்தை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பயிர் ரகங்களில் உயர்தரமான விதைகள் உற்பத்தி செய்து சான்றளிப்பின் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்வது விதை சான்றளிப்பின் முக்கிய நோக்கமாகும். விதை தூய்மை, இன தூய்மை, விதை தர உத்தரவாதம், புதிய தொழில்கள் உருவாதல், புதிய மரபு பண்புகள், பயிர்கடனுக்கு உத்தரவாதம் போன்ற காரணிகளுக்காக விதை சான்று பயன்படுத்தப்படுகிறது. சான்று விதைகளை உபயோகிக்கும் விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் மற்றவரிடம் கூறும் பயிர் ரகங்களை உறுதியாக வழங்க முடிகிறது. சான்று விதை மரபு மற்றும் இன தூய்மையை கொண்டுள்ளதால் பிற இடுபொருட்களின் பயன்பாடுகளை அதிகப்படுத்துகிறது. இதன் மூலம் பிற இடுபொருட்களின் தரம் அதிகரிக்கிறது. நல்ல இடுபொருள் நல்ல பயிரை உருவாக்குகிறது. விதைதான் முதன்மை இடுபொருள், அதிக விளைச்சல் மற்றும் கூடுதல் விலை கொடுக்கிறது. தொடக்கத்திலிருந்து சான்று விதையானது ஒரு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சான்று விதை அதனை கண்டறிவதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்குகிறது. விதை விற்பனையாளர்கள் விதைகள் விற்பனை செய்வதற்கு விதை ஆய்வு துணை இயக்குநரிடமிருந்து உரிமம் பெற்றிருக்க வேண்டும். உரிமம் இல்லாமல் அல்லது காலாவதியான உரிமத்துடன் விதை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். விதைகளை உரம் மற்றும் பூச்சி மருந்துடன் சேர்த்து வைக்காமல் தனியாக வைத்திருக்க வேண்டும். விவசாயிகள் சான்று அட்டை பொருத்தப்பட்ட விதை ரகங்களை பார்த்து வாங்கி பயன்படுத்த வேண்டும். உற்பத்தியாளர் அட்டையுடன் விதை சான்று துறையினரால் சான்றோப்பமிட்ட நீலம் அல்லது வெள்ளை நிற அட்டை ஆகியவற்றுடன் கூடிய விதை மூட்டைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். தனியார் நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் உண்மை நிலை விதைகள் அனைத்தும் விதை சான்று மற்றும் அங்கக சான்று இயக்குநர் அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவு எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தனியார் விதை விற்பனை நிலையங்களில் விதைகளை வாங்கும் போது ரசீதை கேட்டு வாங்க வேண்டும். விற்பனை ரசீதில் குவியல் எண், காலாவதி நாள் எழுதப்பட்டுள்ளதா என்பதை கவனித்து வாங்க வேண்டும். இவ்வாறு சான்றளிக்கப்பட்ட நல்ல தரமான விதைகளை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.
1: ஏறும் ஊரும்
0: இன்றைய நிகழ்ச்சியில் சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். விக்னேஸ்வரி அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என். பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன். ரமேஷ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டு சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது.

சிவாஜி மூவியிலிருந்து ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் மாலதி பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:29. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
1: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ண கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
0: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
1: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
2: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள். எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
3: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய

0: கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல் வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை, நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
2: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்ட்ரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹோத் பஹோத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
3: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்ட்ரபதி புலீஸ் கலர் அவார்டு பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. புலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி புலீஸ் தேஸ் கி உன் புலீஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்ட்ரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்ட்ரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மான்ய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி புலீஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹோத் பஹோத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
3: குடியரசு தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மித்ரோ தக்ஷின் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா ஏ புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி ஏ புலீஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா ஏ பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலீஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே சான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
3: தென் பாரதத்தின் 4 மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
2: சாத்தியோ ராஷ்ட்ரபதி த்வஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலீஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
3: குடியரசு தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு

0: இங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹை ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. உஸ் வக்த் புதுச்சேரி புலிஸ் நே வோ கடின் தௌர் மே அக்ரிம் பங்க்தி மே டட்டே ரஹ்கர் கொரோனா சே கிரஸ்த் புதுச்சேரி கி ஜன்தா, புஜுர்க் நாகரிக், பச்சே, மஹிலாயே, உன்கி சேவா கர்னே மே ஆப்னே ஜோ பஹதூரி திகாயி ஹை வோ மே ஹமேசா கே லியே யாத் ரக்குங்கா.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண ஓர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்தியாய் ஹை ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்திஹாஸ் மே ஸ்வர்ணிம் அத்தியாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: அந்த மே ஃபிர் சே எக் பார் புதுச்சேரி கே டிஜிபி சாப் சே லேக்கர் கான்ஸ்டேபிள் தக் பூரி போலீஸ் ஃபோர்ஸ் கோ ஹ்ருதய் சே ராஷ்டிரபதி கா நிசான் கா கௌரவ் பிராப்த் கர்னே கே லியே மே பஹத் பஹத் பதாய் தேனா சாஹ்தா ஹூ, வந்தே மாத்ரம்.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
3: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பில் இருந்து வெளியேறினர்.
2: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

8:54 நிமிடம் மனோரஞ்சிதம் கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து சுஜாதா, பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடிய பாடல் கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:59:30. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளைத் தொடர்ந்து 6:10 இணைதானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, எஸ் ஜானகி, வாணிஜெயராம், பி எஸ் சசிரேகா, எஸ் அன்வர் அலி பாதுஷா, எஸ் சரளா, பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, வித்யா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 யோகமும் மனித மாண்பும், தொடர்ந்து மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, விஎல் குமார் அவர்களின் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்களின் மிருதங்கம், 10:00 போவோமா அவர்களும், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:00

மண்டபத்திற்கு சங்கீத சாரல். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி சுகன்யா சமிருத்தி யோஜனா, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை தொடர்ந்து 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்தி, ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் இடம்பெறும், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்களே, இவை அனைத்தும் நாளை வரவிருக்கும் நிகழ்ச்சிகள்.

மத்தியாலை 999 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.